0: 8:06 இஸ்டெஃப்எம் வானொலியில் நம்ம உரிவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்டெஃப்எம் .co ஊடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃப்எம் 102.7.
1: அதேவேளையில் இஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 4628 2412 12 அல்லது எங்களுடைய இஸ்டெஃப்எம் மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வெளியே காலநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளே 23 செல்சியஸாகவும் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
0: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு முதல் 4% வாகன எரிபொருளின் விலை குறைய இருக்கின்றது. சரி, நாங்கள் 2வது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்களும் இன்றும் ஒரு போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியூடாக நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளின் தற்போதைய நிலவரப்படி என்ன ஸ்கோர்ஸ், என்ன அப்டேட்ஸ் என்று பார்க்க போகிறோம். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியின் டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக இஸ்டெஃப்எம் 102.7 திகழ்கிறது.
1: அந்த வகையில் ஈராக் நோர்வே இடையேயான போட்டி நிறைவடைந்திருக்கின்றது. 4 கோல்கள் வீதம் நோர்வே இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. 1 கோல் வீதம் ஈராக் இந்த போட்டியில் பெற்றிருக்கிறது என்றது கூறப்பட்டிருக்கிறது. 4-1 என்ற வீதம் நோர்வே வந்து வெற்றி பெற்றிருக்கிறது.
0: இன்று 9:00 இன்னொரு போட்டியும் இருக்கின்றது. குரூப் ஜே இன் அர்ஜென்டினா மற்றும் அல்ஜீரியாவின் போட்டி இன்று மாலை 9:00 இடம்பெற காத்திருக்கின்றது. மேலும் பல அப்டேட்ஸ் உங்களோடு உங்களுக்கு வழங்க நாங்களும் காத்திருக்கின்றோம். 8:07. சரி, இப்போ நாங்கள் அந்த போட்டி நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். சகானா, இன்று செவ்வாய்க்கிழமை என்று சொல்லும் பொழுது அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடாக தான் நாங்கள் நேர்களை சந்திக்க போகிறோம். ஒரு நாட்டு இல்லாட்டால் ஒரு நகரத்தின் வளம் பற்றிய கேள்விகளோடு தான் அந்த நாட்டில் என்ன வளம் செழித்த வளமாக இருக்கின்றது, இல்லாவிட்டால் ஒரு பொருள் எந்த நாட்டினுடைய உற்பத்தியாக இருக்கின்றது, புகழ்பெற்ற இடமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியூடாக நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே இன்றும் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலோடு நீங்களும் இணைந்து பதில் சொல்லலாம்.
1: ஆமாம், இன்றைய நாள் நாங்கள் எடுத்து வந்திருக்கிற கேள்வி, உலக அளவில் வெரிலா உற்பத்திக்காக மிகவும் புகழ்பெற்ற மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது? உலக அளவில் வெரிலா உற்பத்திக்காக மிகவும் புகழ்பெற்ற மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது?
0: வெண்ணிலாவா
1: வெண்ணிலா?
0: வெண்ணிலான்னு சொல்லலாம், வெண்ணிலான்னு சொல்லலாம்,
1: பூவனும் சொல்லலாம், பூப்பவனும் சொல்லலாம்.
0: எனவே அலையங்கள் 4164 4040 உலகளவில் வெனிலா உற்பத்திக்காக மிகவும் புகழ்பெற்ற மற்றும் முன்னிலையில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: 8:14 எஸ்டெஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியூடாக நாங்களும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றோம். என்ன கேள்வின்னு ஞாபகப்படுத்திட்டு நேர்களை இணைத்துக் கொள்ள போறோம்.
1: நிச்சயமாக இன்றைய நாள் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, உலக அளவில் வெனிலா உற்பத்திக்காக மிகவும் புகழ்பெற்று மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எங்களுடன் ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார், இணைத்துக் கொள்ளலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனியவன்.
0: இனியவன், எப்படி இருக்கிறீங்க? தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தவிர்க்கு நாடலாம் மோகேஜ் 24 சக்திபதி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றால், நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்திபதி. நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 4168214512 நீங்கள் அழைக்கலாம். அதுபோல நீங்கள் குறிப்பாக ஒரு செகண்ட் மோகச்சினை நீங்கள் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரிசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திற்கான பொருளை பெற்றும் 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்திபகி. நேரடியாக அழைக்க 4168214512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் வாங்கின கிரெடிட் கார்டு லோன், கிரெடிட் கார்டு மணி மேனிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியை பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்திபகை. நேரடியாக அழைக்க 4168214512 நீங்கள் அழைக்க முடியும். இதுபோல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை பிரதான லோங் லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறார் இந்த கோமிக்கிட்டு லோன் பற்றி. மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ள நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களையும் இலவச ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோகச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் அதை வீல் என்ற சூடாகவும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகீம். அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 4168214512 நீங்கள் அழைக்கலாம். 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டியில் வட்டி வீதத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்திபகி என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய மோகேஜ் ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள மோகேஜ் 24 சக்திபகியை நீங்கள் நாடலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே மிஸ் ஒன்வோலுக்கு முன்பாக ட்ரோண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்ட் மிஸ் மாக்கமின் மில்லர் சந்திப்பிக்கிறார்கள் அமைந்திருக்கிறது மோகேஜ் 24 சக்திபகி. அழைப்பது 8:17
0: எஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நீர் யாரோடு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் கரண்டா இருக்கிறேன். எப்படி இதுவரை நலமா?
0: நல்ல சுகமா இருக்கும் கரண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா இருக்கிறேன்,
1: மிக்க மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க கரண், நீங்க என்ன பதிலோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
4: நான் சுவிட்சர்லாந்துதான் சொல்லுறேன். அவங்களோட சாக்லேட்டுன்னு நினைக்கிறேன்.
0: நன்றி கரண், நினைந்து கொண்டமைக்கு
4: நன்றி. நன்றி
1: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
5: வணக்கம் தேவகுமார். நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறோம். உங்களோட நேர்களோட பயணத்துக் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த அங்கே அந்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்து வியாபாரத்தை தொடங்க
1: போறீங்க.
5: மடகாஸ்கர்.
0: மடகாஸ்கர் தான் நீங்களும் சொல்றீங்க. சரி பார்க்கலாம். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு
5: நன்றி.
0: நீங்களும் அழைக்கலாம். 4164 4400 அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
6: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 6-4-7-5-2-2-1-7-7-5 KM Business .ca.
7: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1st தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷா 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 5 மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில் கண்ணா 416-303-0881 உதயன் 647-539-5601 RKS சலூன்.
8: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மென்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189 எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 6477665189
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்
10: என்னது?
9: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: 2nd ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
12: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
11: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
12: 416-900-4599 ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28 (647-656-5690) 647-656-5690
13: இப்பொழுதும் கேளுங்கள் இஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சேர்ந்து வசிக்க.
1: ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா திங்கள் அடிக்க.
2: 8:26 மிஸ்டெஃபம் வானலையில் நம்ம ஊரின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியூடாகத்தான் நாங்கள் நேர்களையும் சந்தித்தோம். ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உலக அளவில் வெனிலா உற்பத்திக்காக மிகவும் புகழ்பெற்ற மற்றும் முன்னிலையில் உள்ள நாடு எது என்று சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களும் இணைந்து பதிலெல்லாம் சொல்லியிருந்தார்கள். சரியான பதிலை இப்ப சொல்லிடலாம்.
3: ஆமாம், அதுக்கு சரியான பதில் மேடகாஸ்கர் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. அசைக்க முடியாத முதலிடம் என்று கூட கூறிக்கொள்ளலாம். ஆப்பிரிக்க கண்டத்தின் கிழக்கே அமைந்துள்ள தீவு நாடான மேடகாஸ்கர் தான் உலக வெனிலா சந்தையின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுகின்றதாம்.
2: உலகிற்கு தேவைப்படும் இயற்கை வெனிலாவில் சுமார் 75% முதல் 80% வரை இந்த ஒரு நாட்டிலிருந்து தான் கிடைக்கப்பெறுகிறது. எனவே இன்று கேட்ட கேள்விக்கான சரியான பதில் மேடகாஸ்கர் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: செய்யவுள்ளனர். அமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை நீதிமன்றம் புதன்கிழமை அறிவிக்கும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது மேலும் 6 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மேரிய வில்சன் இன்று வெளியிட்டுள்ளார். முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற போது நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என கூறியிருந்த நிலையில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் இவ்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் நிதி வருவாய் மற்றும் கடன் குறித்து அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 8:39 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபைனான்ஸ் அவர்களுக்கு நீங்கள் நாடலாம். மோகேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பெற்றுக் கொண்டு வித் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வைத்திருவோம் மோகேஜ் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை நேரடியாக அழைக்க வண்டி தொலைபேசி நிலைப்படுத்துகின்றோம். 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணி கொண்டிருந்தால், அதாவது நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேலுக்கு இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோலே நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட், கார் லோன், கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை தொடர்ச்சியாக நீங்கள் செலுத்திக் கொண்டிருந்தால், இந்த கடன்கள் எல்லாம் ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்தும் உங்களுக்கு மிக இலகுவாக 1 பேமெண்டாக அனைத்து கடனை செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புறப்படி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் புறப்படியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் புறப்படிக்கான நீங்கள் மோக்கச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக $5,000,000 பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி நேரடி ஆலயங்கள் 416-821-4512 அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதனை வீல் என்ற சூடாக பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், நீங்கள் பிசினஸ் ரன் பண்ணி கொண்டிருந்தால், அதாவது உங்களுடைய 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணி கொண்டிருந்தால், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேலுக்கு இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி மோகேஜ் ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அலுவலகம் உள்ள சக்தி பகி ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-821-4512
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் East FM 102.7
3: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: காலம் தரும் நாயகனே.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் June 21st ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1st புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் நிகழ்ச்சி. ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 4167561200.
7: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
9: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: 8:48 மிஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவன் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதில் நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்த்தலாம்.
1: ஆமாம், நிச்சயமாக அந்த வகையில் காலநிலை பார்த்தோம். ஆனால் நள்ளிரவில் 14°C நிலை 13°C குறைவடைய இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கக்கூடுமாம். 2-4 mm அளவிலான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் நாளை நாள் அதிகூடி வெப்பநிலையாக 22°C நிலை 25°C இருக்கப்போகிறது. அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.
0: இன்று நள்ளிரவு 12 மணி முதல் டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை 4% குறைவடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைகளுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹா நலிங்கநாத்
0: நிபாஜினி சண்முகவேல் நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம்.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: The station with the best music.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
10: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
11: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன், எதிர்வரும் July 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கவான் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெருமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. ாய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
12: என்ன யோசனை?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: Feel the bass. 102.7
15: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
16: Your radio, your music, FM 102.7 East FM.

0: Your radio, your music. FM 102.7 East FM.
1: Yep. Desi Crew.

102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business arambiporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
8: FM 102.7
7: East FM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7

0: அல்லது 160 km பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 km எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 4164
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர். மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 கேம்சோனிக்ஸ்.com.
5: ஆர்கே சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் கருகில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 647-539-5601. RKS சலூன்.
6: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல்
4: தலைமையில் இயங்கும் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக் கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில், 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
7: 416-461-6401.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் LIGO Gold Traders. சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் LIGO Gold Traders. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் LIGO Gold Traders. 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் LIGO.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28, 647-656-5690, 647-656-5690.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue Unit 15, Scarborough. 416-841-5301.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டம்
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
3: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6 4 7 9 9 6 5 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச் சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
10: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிட்டெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
0: Endrum Isayudan,
3: East FM Ungaludan,
0: 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4 8074 4.
4: எனக்கு

0: அட்டியல் காப்பு சங்கிலி.
1: அது சரி,
0: உங்களுக்கு ஆடி கார்.
1: என்னது,
0: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
3: 416-900-4599.
0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மார்க்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகு அழகு, 6477873784.
6: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.3.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இந்த நேரம் மட்டுமல்ல எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

0: உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம் மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னொரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 17 2026 புதன்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்று நாடு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் தினம் ஒரு குரல்.
1: தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுளுக்கு நிகர் கடவுள்தான். அப்படிப்பட்ட கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் மனக்கவலையை மாற்ற இயலாது.
0: தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:07.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். வெளியில் வெப்பநிலை இப்போது 17 செல்சியஸ் ஆக இருக்கிறது. உடல்நிலை 16 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 22 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லேசான மழை துறலோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் எனவும் வானிலை எதிர்வு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை வியாழக்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதலாக 21 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சூரிய ஒளியும் முகில் கூட்டமும் கலந்திருக்கின்ற நாளாக இருக்கும். காலை வேளையில் 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 22 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். சனிக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை நீடிக்கும். 22 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 23 செல்சியஸ் ஆக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கள் வரையில் அது தொடரும். திங்கள் 21 செல்சியஸ் ஆகவும் செவ்வாய் 23 செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை இருக்கும். எதிர்வரும் புதன்கிழமையும் 23 செல்சியஸ் கொண்டதாக வெப்பநிலை இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

ஈஸ்டர்ஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 7:13. கனேடிய செய்திகள். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் மிகப்பெரிய நாடு ஈரான் என கனேடிய பிரதமர் மாக்கானி குற்றம் சுமத்தினார். நேற்று பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிலிருந்து தொலைக்காட்சிக்கு வழங்கிய சபையொன்றின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்த வரவை தான் பார்த்ததாக கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஒரு நியாயமான கால அளவினை கொண்டிருப்பதாக மாக்கானி குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த மோதல் பயனுள்ளது என மாக்கானி கூறினார். இந்த ஒப்பந்தம் தனது எதிர்பார்ப்புகளை மிஞ்சியுள்ளதாக தெரிவித்துள்ள மாக்கானி இந்த ஒப்பந்தத்தில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்காது என்பதை உறுதி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளதாகவும் லெபனான் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருப்பதாகவும் மாக்கானி சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டுமெனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கைச்சாத்திடப்படும் என்றும் இது யுத்த நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G7 உச்சி மாநாட்டின் போது கனேடிய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் சீனாவின் மின்சக்தி வாகனங்கள் குறித்து உரையாடியுள்ளார்கள். நேற்று நடைபெற்ற தமது வருடாந்த உச்சி மாநாட்டின் மதிய உணவுக்கு முன்பாக G7 தலைவர்கள் அமர்ந்திருந்த போது பிரதமர் மாக்கானி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் வர்த்தக முயற்சிகள் குறித்து உரையாடுவது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாற்காலியில் அமர்ந்திருக்கும் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீன மின்சார வாகனங்களை கனடாவிற்குள் அனுமதிப்பது தொடர்பில் கனடா சீனாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் குறித்து மாக்கானி விளக்கம் அளித்துள்ளார். அந்த உரையாடலின் ஒரு பகுதியினை ஒலிவாங்கிகள் பதிவு செய்தன. அதில் ஆண்டிற்கு 49,000 சீன தயாரிப்பு வாகனங்களை கனடாவிற்குள் அனுமதி ற்கு கனடா விதித்துள்ள வரம்பு குறித்து இரு தலைவர்களும் உரையாடியுள்ளனர். இது கனேடிய சந்தையில் 3% குறைவானது என மாக்கானி அமெரிக்க ஜனாதிபதியிடம் எடுத்து விளக்கியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தலையசைத்து மகிழ்ச்சி தெரிவிப்பதும் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது சீன மின்சக்தி வாகனங்கள் மீதான கனடாவின் வரி விகிதத்தை 100%லிருந்து 6.1% குறைக்கும் ஒரு ஒப்பந்தத்தை மாக்கானி அறிவித்தார். இது சீன மின்சார வாகனங்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையினை கனேடிய சந்தையில் அனுமதி வழிவகுத்தது. இதற்கு பதிலாக சீனா முக்கிய விவசாய கடல் உணவு ஏற்றுமதிகள் மீதான வரிகளை குறைக்க இணக்கம் தெரிவித்திருந்தது. சீனாவுடனான கனடாவின் ஒப்பந்தத்தின் விவரங்கள், அது கனேடிய தொழில்துறைக்கு வழங்கிய நிவாரணங்கள் குறித்து ஜனாதிபதிக்கு நினைவூட்டுவதற்கு பிரதமருக்கு இது ஒரு வாய்ப்பான இடம் என கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்லாங் தெரிவித்தார். மாக்கானி மற்றும் டொனால்டு டிரம்ப் உரையாடலின் பல விடயங்களில் இதுவும் ஒன்று எனவும் டொமினிக் லீப்லாங் கூறியுள்ளார். பல மாதங்களாக நன்கு அறியப்பட்ட ஒரு சூழ்நிலையை பற்றி விவாதிக்க பிரதமர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டது அவருக்கும் ஆச்சரியம் அளிக்க வேண்டியதில்லை என அமைச்சர் டொமினிக் லீப்லாங் தெளிவுபடுத்தியுள்ளார். இருநாட்டு தலைவர்களும் பேசிய இணைய விடயங்கள் குறித்து தெரிவிக்க மறுத்த அவர் புதன்கிழமை காலை நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை வெளிப்படுத்த முடியும் என தெரிவித்தார். ரஷ்யா மீது கனடா புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் என கனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். யுக்ரைனில் ரஷ்யாவின் போர் தொடரும் நிலையில் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டது. G7 உச்சி மாநாட்டில் யுக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்தபோது மாக்கானி இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இந்த தடைகள் ரஷ்யாவின் பல்வேறு தரப்பினர் இலக்காக கொண்டிருப்பதாகவும் இந்த தடை 162 தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை இலக்கு வைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யுக்ரைனுக்கு கனடா மேலும் $270 மில்லியன் பங்களிக்கும் என கடந்த மாதம் மாக்கானி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் தனது செல்வாக்கு சரிவடைந்து விட்டதாக கூறும் சமீபத்திய கருத்து கணிப்பை போலியானது என தெரிவித்தார். இன்று தேர்தல் நடத்தப்பட்டால் அவரும் அவருடைய தலைமையிலான PC கட்சியும் 4வது முறையாக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார்கள் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். எனக்கு தற்பெருமை பேசுவது பிடிக்காது என குறிப்பிட்ட அவர், இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் 41% ஆதரவில் உள்ள நாம் மீண்டும் ஒருமுறை மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். PC கட்சி, டாக் ஃபோர்ட் ஆகியோரின் செல்வாக்கு சரிவடைந்து வருவதை காட்டும் பொதுப்படையில் வெளியிடப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகளை விட தனது கட்சி ஏனைய நிறுவனங்களின் உள்ளக கருத்து கணிப்புகள் முற்றிலும் மாறுபட்ட வகையில் மக்கள் ஆதரவை எடுத்துக்காட்டுவதாக அவர் கூறினார். அங்கஸ் ரீட் வெளியிட்ட சமீபத்திய கருத்து கணிப்பின்படி ஒன்டாரியோ வாக்காளர்களிடையில் டாக் ஃபோர்ட் 21% ஆதரவை பெற்றிருந்தார். இது கனடாவில் முதல்வர்களிடையில் மிகக் குறைந்த ஆதரவு விகிதத்தையும் முதல்வராக அவர் பெற்றதில் மிகக் குறைந்த ஆதரவு விகிதாசாரத்தையும் குறிக்கிறது. செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது டாக் ஃபோர்ட் இந்த கருத்து கணிப்பின் நம்பகத்தன்மை மீது சந்தேகம் எழுப்பினார். அவர்கள் இந்த போலியான கருத்து கணிப்பை வெளியிட NDP லிபரல் கட்சிகளின் உறுப்பினர்களிடம் கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள் என முதல்வர் விமர்சித்தார். அந்த கருத்து கணிப்பின் வழிமுறைகளையும் அவர் கடுமையாக
கடுமையாக சாடினார். அவருடைய கட்சி அதன் உலக கருத்து கணிப்புகளை பகிர்ந்து கொள்ளாத போதிலும் அவர்கள் மீண்டும் பெரும்பான்மை பெறுவது சாத்தியம் என டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அங்கஸ் ரீட் நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி இணையவழி கருத்து கணிப்பு ஜூன் 7 முதல் 11 வரை சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 476 கனீடர்களிடம் நடத்தப்பட்டது. இதில் ஒன்றரியவைச் சேர்ந்த 150 பேர் அடங்குகிறார்கள். அங்கஸ் ரீட் நிறுவனம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தனது கருத்து கணிப்பு முடிவுகளை நியாயப்படுத்தியது. ஒரு தசாப்தத்திற்கு மேலாக மாகாண முதல்வர்களின் செயல்திறன் அங்கீகாரத்தை பயமோ பாரபட்சமின்றி காலாண்டு அடிப்படையில் தாம் அளவிட்டு வருவதாக அங்கஸ் ரீட் அந்த அறிக்கையில் தெரிவித்தது. ஏனியஸ் கருத்து கணிப்புகள் மாறுபட்ட முடிவுகளை காட்டி நிற்கின்றன. சில கருத்து கணிப்புகள் டக்ஃபோர்ட் அவருடைய தலைமையிலான பிசி கட்சி போட்டியாளரான லிபரல் கட்சியிடம் பின்னடைவை சந்தித்திருப்பதாக காட்ட ஏனியவை மிகவும் சாதகமான ஒரு நிலையை வெளிப்படுத்தியுள்ளன. டொரண்டோ பெரும்பாகத்தில் துப்பாக்கிச் சூடுகளை நடத்துவதற்காக இளைஞர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. யூத வழிபாட்டிடங்கள், யூத பாடசாலைகள், அமெரிக்க தூதரகம் உட்பட பல்வேறு இலக்குகளை நோக்கி துப்பாக்கிச் சூடுகளை நடத்துவதற்காக சமூக விரோதிகளால் இளைஞர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்தது. இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கப்படும் இந்த சம்பவங்களில் டொரண்டோ பெரும்பாகம் முழுவதிலும் பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜிடிஏ முழுவதிலும் நடைபெற்ற குறைந்தது 28 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 துப்பாக்கிகளை தாம் மீட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த ஆயுதங்கள் பல்வேறு சம்பவங்களில் பகிரப்பட்டிருக்கலாம் என காவல்துறை கூறியது. இந்த 2 துப்பாக்கிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 3 நபர்களையும் புலனாய்வாளர்கள் அடையாளம் கண்டனர். 18 வயதான ஷெல்டன் கிரேசி ஸ்டவோர்ட், 19 வயதான ஜாரா ஜபி ஆகியோர் இதில் அடங்குகின்றனர். மார்ச் 10 அமெரிக்க துணை தூதரகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக தாம் நம்புவதாகவும் காவல்துறை தெரிவித்தது. இவர்களில் ஜாரா ஜபி தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்து வருவதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். அமெரிக்க தூதரகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்த விசாரணைகளை பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு பிரிவின் ஆதரவுடன் ஒருங்கிணைத்த துப்பாக்கி வன்முறை தடுப்பு பிரிவு முன்னெடுத்து வருவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. இதில் RCMP, ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமலாக்க குழு ஆகியவையும் இணைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20 நிமிடம்

0: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52. லஞ்ச் புஃபேயில் 20 வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்பரோ. 4162880994. கைரளி taste.com.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இலங்கை செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். விசாரணை ஒன்றில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான காரணங்களினால் அவரால் முன்னிலையாக முடியவில்லை என ஆணைக்குழுவிற்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்தஞ்சாறு தாக்குதல்களுக்கு பின்னால் சஹ்ரானுக்கும் மேலாகி இயங்கிய ஒரு நிறுவனமயப்பட்ட சூத்திரதாரி மற்றும் சதித்திட்ட குழு ஒன்று இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். உயிர்த்தஞ்சாறு தாக்குதலின் பின்னணியில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல குழுக்கள் இணைந்து செயல்பட்டுள்ளதாகவும் இன்று ஊடகங்களுக்கு முன்னால் வந்து அரங்கேறும் நாடகங்களுக்கு அப்பால் இதற்கு பின்பு வலுவான சர்வதேச பின்னணியும் சர்வதேச தொடர்புகளும் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த தாக்குதல்களை பகுப்பாய்வு செய்ய முற்பட்டால் உண்மையான நீதி கிடைக்காது என அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோன்று நலிந்த ஜாதிசபிடமிருந்து முறையான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த சதித்திட்டத்தில் பல மறைக்கப்பட்ட உண்மைகள் விரிவாக தெரிந்திருக்கும் என்றும் சாரா ஜஸ்மினை இலங்கையிடம் ஒப்படைக்குமாறு இந்த அரசாங்கம் இந்தியாவிடம் இதுவரை ஏன் கோரிக்கை விடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். குற்றவியல் விசாரணைகளை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் தவறானது என சுட்டிக்காட்டிய அவர், தற்காலிக அரசியல் மகிழ்ச்சிக்காகவோ அல்லது தேர்தல் லாபங்களை அடைவதற்காகவோ விசாரணைகளை நடத்துகிறோம் என கூறி அந்த முறையிலே சட்டவிரோதமாக மாற்றிவிடக்கூடாது என வலியுறுத்தினார். அவ்வாறு செய்தால் இறுதியில் உண்மையான குற்றவாளிகளும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய புள்ளிகளும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக் கொள்வதற்கு அது வழியப்படுத்தும் என்றும் நீதி நிலைநாட்டப்படும் வழி இது அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அந்த பதவியில் நீடிக்கும் வரை இந்த விசாரணைகள் நியாயமான முறையில் நடைபெறாது என்று கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறது. ஆனால் இன்றும் கூட அவர் அதே பதவியில் தான் நீடிக்கிறார். அத்துடன் இப்ராஹிம் என்பவரோடு தொடர்புடைய விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் மிக மென்மையான கொள்கையினை பின்பற்றி வருவதாகவும் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். உயிர்த்தஞ்சாறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்காக நாளை அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட போது அதனை நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவித்தன. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதி முறைகேடு தொடர்பான சம்பவம் ஒன்றில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவிற்கு கோட்டை நீதவான் பசனமரசேன உத்தரவிட்டார். நிதி முறைகேடு தொடர்பான நீதவான் விசாரணை நீதிமன்றத்தில் மீண்டும் எடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் மூன்றாவது சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திசை குற்றவியல் நெறிமுறை சட்டத்தின் 127 பிரிவின் கீழ் ரகசிய வாக்குமூலம் அளிக்க தமது விருப்பம் தெரிவித்ததாக நீதிமன்றம் கூறினார். 2014 ஆண்டின் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு விளம்பர நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை ஊவா மாகாண சபை தேர்தலின் போது 12,000 டிஷர்ட்டுகள் விநியோகிக்க பயன்படுத்தியதால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தப்பட்டதாக சிஐடி தெரிவித்தது. நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் ரோமி ஜஃபாரை தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 தனிநபர் பணிகளில் விடுவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதோடு வெளிநாட்டு பயணங்களுக்கான தடையினையும் விதித்தார். பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பல ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 14 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமல் வீரவங்ச, உதய கமன்வில, திலித் விஜயசீர ஆகிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் முயல்வதாக ஃப்ரீ லோயர்ஸ் என்ற அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. குற்றப்புலனாய்வு துணைக்கிடம் மற்றும் காவல்துறையினரை பயன்படுத்தி அரசியல்வாதிகளின் பேச்சு சுதந்திரத்தை முடக்க முற்படுவது கண்டிக்கத்தக்கது என அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 எட்டாம் இலக்கு நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் நேரடியாக இவ்வாறான வழக்குகளை தொடர சட்டத்தில் இடமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரி ஒருவரை ஒப்பந்த அடிப்படையில் சிஐடி பணிப்பாளராகவும் சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபராகவும் நியமித்து அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை மௌனமாக நாடகம் ஆடப்படுவதாக அந்த அமைப்பு சாடியது. அரசியலமைப்பின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் அடிப்படை பேச்சு சுதந்திரத்தை அரசியல் மயப்படுத்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கைகள் மூலம் முடக்க முடியாது எனவும் இந்த முயற்சிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவும் ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பு வலியுறுத்தியது.
இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்திய அரசாங்கத்தினால் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பாதுகாப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன. அங்குரகுடா ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா இந்த உபகரண தொகுதியை பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயன்கொடாவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா இந்த நன்கொடை இரு நாடுகளும் ஆயுதப்படைகளுக்கிடையில் நிலவும் வலுவான மற்றும் நீண்டகால உறவின் மற்றொரு விசேட பிரதிபலனாக அமையும். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான பயிற்சிகள் மற்றும் மனிதநேய உதவிகளுக்கு அப்பால் சென்று தற்காப்பு திறன்களை வளர்த்தல், உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் ராணுவ உபகரணங்களை வழங்குதல் வரை தற்போது விரிவடைந்துள்ளது. சாகர் பந்து விசேட திட்டத்தின் கீழ் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா உடனடியாக வழங்கிய மனிதாபிமான உதவிகளையும் உயர்ஸ்தானிகர் நினைவுபடுத்தி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், மருத்துவ உதவிகள், உட்கட்டமைப்பு, மறுசீரமைப்பு பணிகளை இலங்கை ஆயுதப்படைகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படுத்திய விதம் குறித்தும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட இலங்கையின் பாதுகாப்புச் செயலாளர் சம்பத் துயங்கொந்த ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் சார்பில் இந்திய அரசாங்கத்திற்கு தனது நன்றியினை தெரிவித்தார். நெருக்கடியான காலகட்டங்களில் இயற்கை அனர்த்தங்கள், பொருளாதார மீட்சி செயற்பாடுகள், திறன் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இந்தியா இலங்கைக்கு என்றும் நம்பிக்கையானதொரு பங்காளியாக தொடர்ந்தும் ஆதரவு அளித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:39.

0: 7:44 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில்.

0: டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
2: செய்யலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: Vidya Sagar live in concert. iClean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1
4: எஃப்எம்

7:52 எஸ்டிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக கையெழுத்தாக உள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கையினை அமெரிக்கா மீறினால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் தலைவர் இப்ராஹிம் அசீசி எச்சரித்துள்ளார். ஈரானின் உறுதியான நிலைப்பாடு ஒரு மூலோபாய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாகவும், இதன் காரணமாகவே அமெரிக்கா ஈரானின் நிபந்தனைகளுக்கு உடன்பட்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது லெபனானுக்கு எதிரான போரை முடிவிற்கு கொண்டு வருவதன் மூலமும், இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஒவ்வொரு சரத்தையும் முழுமையாக பின்பற்றுவதன் மூலமும் வாஷிங்டன் தனது அர்ப்பணிப்பை நிரூபிக்க வேண்டுமென்றும், ஈரானியர்களுக்கு எதிராக தன்னிச்சையான திணிப்புகளை செய்யும் காலம் முடிவடைந்து விட்டதாகவும் இப்ராஹிம் அசீசி தெரிவித்திருக்கிறார். லெபனான் தொடர்பான விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதிக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினார். லெபனானில் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் ஹிஸ்புல்லாவை கையாளும் விதம் தொடர்பில் தாம் திருப்தி அடையவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ளும் எந்தவொரு புதிய தாக்குதலும் லெபனான் பிராந்தியத்தில் தொடரும் ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள இடைக்கால உடன்பாட்டை மீறும் செயலாகவே கருதப்படும் என ஈரான் எச்சரித்தது. அதேவேளை ஈரானுடன் நடைபெறவுள்ள 60 நாள் பேச்சுவார்த்தை காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி ஆய்வாளர்கள் மீண்டும் ஈரானுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். அந்த காலப்பகுதியில் உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோமோஸ் நீரிணையில் எந்தவித கட்டண வசூல்களும் இடம்பெறாது எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்கா ஈரான் உடன்பாடு எட்டப்பட்டிருந்தாலும் தெற்கு லெபனானில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து விலக்கப்படப் போவதில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களில் முதல் தடவையாக சுமார் 5 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற குறைந்தது 3 ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணை வழியாக அமெரிக்க கடற்படையால் விதிக்கப்பட்ட முற்றுகை பகுதியை விட்டு வெளியேறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சர்வதேச கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி இந்த கப்பல்கள் பாதுகாப்பாக தமது பயணத்தை தொடர்ந்துள்ளதோடு உலக எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டிருந்த அழுத்தம் தளரத் தொடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டியோனா மற்றும் ஹீரோ 2 என பெயரிடப்பட்ட 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தேசிய ஈரானிய எண்ணெய் தாங்கி நிறுவனத்திற்கு சொந்தமானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கப்பல்களும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டின. இந்த முன்னேற்றம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உலக எரிசக்தி சந்தைக்கு முக்கியமான சமிஜையாக கருதப்படுகிறது. சர்வதேச எண்ணெய் விலைகளில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையின் மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. சர்வதேச சந்தை நிலவரங்களின்படி வெஸ்ட் டெக்ஸ்டாஸ் இன்டர்மீடியட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $75.70 பதிவாகியது. முன்னைய நாட்களோடு ஒப்பிடுகையில் இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. அதேபடி உலகளவில் அதிகளவில் பயன்படுத்தப்படும் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $78.72 பதிவாகியிருக்கிறது. இயற்கை எரிவாயு விலையிலும் மாற்றங்கள் பதிவாகியிருக்கின்றன. இயற்கை எரிவாயுவின் விலை 3.24 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக சர்வதேச எரிசக்தி சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் எரிசக்தி வளங்களின் விலை மாற்றங்கள் பல நாடுகளின் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் மற்றும் உள்நாட்டு எரிபொருள் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

இஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காத்திருப்பவன் வாய்ப்பை எடுக்கிறான் என்பது அறிஞர்களின் வாக்கு. சரியான நேரம் வரட்டும் என்று காத்திருக்கின்றவர்கள் பெரும்பாலும் எதனையும் ஆரம்பிப்பதே இல்லை. சரியான நேரம் என்பது எதுவும் இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் நேரமே சரியான நேரம். நீங்கள் பின்பு செய்யலாமென தள்ளி வைத்த ஒரு விடயத்தை இன்று தொடங்குவதற்கு முயற்சியுங்கள். சரியான நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள், நேரத்தை சரியாக்குங்கள். இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் காரியம் யாவும் வெற்றி பெறுகின்ற நாளாக அமையட்டும்.

8:08. இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங், கனடாவோடு இணைந்திருக்கிறோம். வெளியில் வெப்பநிலை இப்போது 17 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலை 16 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லேசான மழை துறலோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் எனவும் வானிலை எதிர்வு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை வியாழக்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதலாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சூரிய ஒளியும் முகில் கூட்டமும் கலந்திருக்கின்ற நாளாக இருக்கும். காலை வேளையில் 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேவேளையில் வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். சனிக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை நீடிக்கும். 22 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கள் வரையில் அது தொடரும். திங்கள் 21 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 23 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். எதிர்வரும் புதன்கிழமையும் 23 பாகை செல்சியஸ் கொண்டதாக வெப்பநிலை இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் மிகப்பெரிய நாடு ஈரான் என கனேடிய பிரதமர் மாக்கானி குற்றம் சுமத்தினார். நேற்று பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிலிருந்து தொலைக்காட்சிக்கு வழங்கிய சபையொன்றின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்த வரவை தான் பார்த்ததாக கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஒரு நியாயமான கால அளவினை கொண்டிருப்பதாக மாக்கானி குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த மோதல் பயனுள்ளது என மாக்கானி கூறினார். இந்த ஒப்பந்தம் தனது எதிர்பார்ப்புகளை மிஞ்சியுள்ளதாக தெரிவித்துள்ள மாக்கானி இந்த ஒப்பந்தத்தில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்காது என்பதை உறுதி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளதாகவும் லெபனான் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருப்பதாகவும் மாக்கானி சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டுமெனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கைச்சாத்திடப்படும் என்றும் இது யுத்த நிறுத்தத்தை மேலும் 60 நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்சே கைது செய்யப்பட்டார். விசாரணை ஒன்றில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான காரணங்களினால் அவரால் முன்னிலையாக முடியவில்லை என ஆணைக்குழுவிற்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் மிகப்பெரிய நாடு ஈரான் என கனேடிய பிரதமர் மாக்கானி குற்றம் சுமத்தினார். நேற்று பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிலிருந்து தொலைக்காட்சிக்கு வழங்கிய சபையொன்றின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்த வரவை தான் பார்த்ததாக கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஒரு நியாயமான கால அளவினை கொண்டிருப்பதாக மாக்கானி குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த மோதல் பயனுள்ளது என மாக்கானி கூறினார். இந்த ஒப்பந்தம் தனது எதிர்பார்ப்புகளை மிஞ்சியுள்ளதாக தெரிவித்துள்ள மாக்கானி இந்த ஒப்பந்தத்தில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்காது என்பதை உறுதி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளதாகவும் லெபனான் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருப்பதாகவும் மாக்கானி சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டுமெனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கைச்சாத்திடப்படும் என்றும் இது யுத்த நிறுத்தத்தை மேலும் 60 நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12 நிமிடம்.

0: 8:18.
1: பாட்டுக்கரு பண்பலை
2: ஆகஸ்ட் 2026 முதலாம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 6479804779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1
0: 102.7
8: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உலகிற்கு உன்னதங்கள் பலவற்றை தந்தவன் தமிழன். அந்த உன்னதங்களின் உயர்வானது அறம். தமிழர்களின் அறம் குறித்து பேசுகிறார் கவிஞர் அறிவுமதி. கேட்டு பார்ப்போம்.
1: அறம்னா என்னன்னா அதை வள்ளுவங்கிட்ட தான் கேட்கணும். ஆனா நம்முடைய செயல்கள்ல ஒவ்வொன்றிலையும் அறம் வைத்தவன் தமிழன். தமிழிலேயே மிகச்சிறந்த இரண்டு சொற்கள் எவை என்று நீங்கள் கேட்டால், ஒன்று அறம், இன்னொன்று பகுத்தல். அறம் பகுத்தல். சரி, எழுத்து எல்லா உயிர்களுக்குமான எண்ணங்களை பேசுறீங்க, அந்த கணக்கு என்னடான்னு கேட்டா, ஒரு காட்டுக்குள்ள இத்தனை மான்கள் இருக்கின்றன என்றால் அதற்கு ஈடாக இருக்க வேண்டிய புலிகள் எத்தனை இருக்கின்றன என்ற கணக்கை பாருங்கள் என்ற சூழலியல் அறிவோடு சிந்திக்க சொன்னவன் வள்ளுவன் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னடா தமிழ்நாட்டில் அவனுடைய காலத்தில், அது போர்ச்சூழல் காலத்தில், புறநானூற்று காலத்தில் வள்ளுவன் கணக்கு பார்க்க சொல்கிறான். என்ன கணக்க? என்னடா தமிழ்நாட்டில் பெண்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு இருக்கு, ஆண்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு குறைவாக இருக்கு? என்னடா கணக்கு இவ்வளவு தப்பாக இருக்கு? என்னடா தமிழர்களே, வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களாடா? யார் கேட்கறது? யார் கணக்கு பார்க்க சொல்கிறது? வள்ளுவன். என்ன காரணம் தெரியுமா? பெத்து பெத்து பெத்து, அது என்ன? புறநானூற்றில் பார்த்தால் அந்த பெற்றுக் கொடுக்கிற பெண்களுடைய அந்த தலைகளை அவன் சொல்லுகிற போது, கொக்கின் அந்த வெண்மையை போன்று நரைத்த தாய்கள், நரைத்த பிறகும் பிள்ளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஆண்களை கருவிகளாக போர் வீரர்களாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த வலியில் அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போது 10,000 பெண்கள் இருந்தால் 5,000 ஆண்களுக்கே எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதனால் என்ன நடக்கும் என்று வள்ளுவன் கணக்கு பார்க்க சொல்லுகிறான். 10,000 பெண்களில் 5,000 குறைவாக ஆண்கள் இருந்தால் அந்த 5,000 ஆண்களுக்கு இந்த பெண்களில் 5,000 மனைவிகளை உருவாக்கலாம். மிச்ச பெண்களுக்கு ஆண்களுக்கு எங்கேடா போவீர்கள்? இந்த போரில் ஆண்களை அழிக்கிறீர்களே பாவிகளே, தமிழர்களே, எதற்காக இந்த போர்? கணக்கு பார். அதனால என்ன ஆகிறது? அந்த 5,000 ஆண்களில் 5,000 பெண்கள் மனைவிகளாக மாறுகிறார்கள். மிச்சப்பட்ட பெண்கள் பரத்தையர்களாக மாறுகிறார்களடா பாவிகளே. அந்த பெண்களை இப்படி கொடுமை செய்வதற்காகவா இந்த போர்களை தொடங்கி கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கணக்கை பாருங்கள் என்று சொன்னவன் வள்ளுவன். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஏனென்றால் தமிழை சிந்தனை இது மனிதர்களுக்கான உலகம் என்று சிந்திக்கின்ற சிந்தனை அல்ல, இது உயிர்களுக்கான உலகம் என்று சிந்திக்கின்ற அற மரபு என் தமிழ் மரபு. காட்டிற்குள் போகிறார்கள். 4-5 பாதைகளாக ஒரு இடத்தில், அந்த பாதைகளே குழப்பத்தை விளைவிக்கின்றன. அந்த ஊருக்கு இந்த வழியாக போக வேண்டுமா, இந்த வழியாக போக வேண்டுமா, அந்த வழியாக போக வேண்டுமா, உந்த வழியாக போக வேண்டுமா என்ற ஒரு குழப்பத்தை உருவாக்குகின்றன. அவன் போகிறான். போய் கொஞ்ச தூரம் போனவுடன் அது தப்பான வழி என்று உணர்ந்து கொள்கிறான். உடனே அவன் திரும்பி வருகிறான். இந்த 4-5 கிளைகளாக பிரிகிற அந்த மைய புள்ளியில் வந்தவுடன் அவன் ஒரு சரியான வழியை கண்டெடுத்து விட்ட பிறகு, அந்த தமிழ் மரபில் 3,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் சொல்லுகிறான், பண்டு நற்கு அரியா புலம்பெயர் புதுவீர். அந்த அப்பதான் அந்த வழியில் நீ போற, அத்தகைய புதுவீர் புதிய ஆட்கள் சந்து நீவி புல் முடிந்து இடுமின். நீ அங்க போய் அந்த வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டல்ல, அதை நீ என்ன செய்யணும்? இந்த மையப்புள்ளிக்கு வந்துட்டல்ல, இப்ப அந்த வழியில போற அந்த வழி இருக்கு இல்லையா, அந்த வழிய ஊகம் புல்ல வந்து நல்லா அப்படியே ரெண்டு பக்கமும் கோதி அப்படி முடிச்சு போட்டுரு. இந்த முடிச்சு போட்டா பின்னாடி வரவங்க இருக்காங்கல்ல, அவங்க குழப்பம் இல்லாம சரியான வழியில் போக வேண்டும் என்பதற்காக ஒரு ஊகம்புல்லை முடித்து விட்டு போ என்று சொன்ன அந்த அறம் சாதாரண மரம் அல்ல, அது வழிகாட்டுதலுக்குரிய அறம். அது மனிதனுக்கு மட்டுமல்ல, தமிழனுக்கு மட்டுமல்ல, யானைகளுக்கும் இருந்திருக்கிறது. யானைகள் ஒரு குடும்பமாக போய்கொண்டிருக்கின்றன. ஒரு மாட்டிற்கும் தனக்குமாக கல்லில் கிணறு வெட்டி பார்க்கிறான். கிணறு வெட்ட வெட்ட 10 அடி 15 அடி போயிற்று. இங்கே தண்ணீர் கிடைக்காது என்று தெரிந்து விட்டது. அந்த கல் பள்ளத்தை அவன் அப்படியே விட்டுவிட்டு வேறொரு இடத்திற்கு போய் அங்கே ஒரு கிணறு வெட்டி அவன் மாடுகளுக்கும் தனக்குமான தண்ணீரை தேடிவிட்டான். ஆனால் இந்த பள்ளம் அப்படியே இருக்கிறது. இந்த யானைகள் குடும்பத்தோடு போகின்றன. ஒரு யானை பார்த்து விட்டது, அது உடனே இந்த பள்ளத்தின் பக்கமாக போய் நின்று கொண்டு எல்லாரும் அப்படி போங்க அப்படி போங்க அப்படி போங்க என்று அந்த தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கடந்து போக வைத்து விட்டது. மறுபடியும் நில்லுங்க நில்லுங்க என்று சொல்லிவிட்டு எல்லாரும் வாங்க என்று சொல்லி அந்த கல்லை தோண்டி ஒரு கல்லை போட்டிருப்பாங்கல்ல, அந்த கல்லை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக அந்த பள்ளத்தில் போடுங்கள் போடுங்கள் போடுங்கள் என்று அந்த கல்லையெல்லாம் அந்த பள்ளத்தில் போட்டு நிரப்பிவிட்டு அந்த யானை போயிற்று என்று எழுதுகிறான். எதுக்காக தெரியுமா? தனக்கு பின்னால் வருகிற தன் இனத்தை சார்ந்த யானைகள் யானை குழுக்கள் அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்துவிடக்கூடாது. அல்லது அவர்கள் இந்த யானைகளை பிடிப்பதற்காக தோண்டிய பள்ளமாக கூட அது மனிதனின் சூழ்ச்சியாக இருக்கலாம் அல்லவா? எனவே அந்த பள்ளத்தை தூர்த்து விட்டு தன் இனத்தை காப்பாற்றுகிற சிந்தனையோடு அந்த பள்ளத்தை மூடிவிட்டு அந்த யானைகள் சென்றன என்று சங்க இலக்கியம் ஒரு யானைகளை வைத்துக் கொண்டும் ஒரு அறச்சிந்தனையை, தன்னுடைய இனத்தை காப்பதற்கான அறச்சிந்தனையை சொல்லுகிறான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்வீர்கள், ஆனால் மிகச்சிறந்த ஒரு நற்றினை வரி மரம் சா மருந்தும் கொள்ளார். என்ன அறம் தெரியுமா தமிழனுடைய அறம்? என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில் தான் மருந்து இருக்கிறது என்றால் அந்த மரத்திலிருந்து நான்கு இந்த பூக்களை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து நான்கு இந்த பூக்களை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்திலிருந்து நான்கு இந்த இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து நான்கு இந்த இலைகளை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோயை நீக்கிக் கொண்டு நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால், அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன், வெட்ட மாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொன்ன ஒரு அறம் நம்முடைய தமிழ் அறம். சங்க இலக்கியத்தில் எந்த இடத்திலும் நீங்கள் மரம் வெட்டினான் காடு வெட்டினான் என்ற சொல்லை நீங்கள் பார்க்கவே முடியாது. மரம் கொன்று காடு கொன்று என்றுதான் சொல்லுகிறான். நீ செய்வது உன் வீடு கட்ட அல்லது படகு கட்ட அல்லது தேர் கட்ட நீங்கள் மரத்தை வெட்டலாம், அது உங்களுக்கு தேவையான ஒரு மரங்கள், ஆனால் நீ செய்கிற காரியம் கொலைக்காரியம் என்று கொலைக்காரர்களாக மரம் வெட்டுவர்களை பதிவு செய்த புலவர்கள் தமிழ் அறத்தை காப்பாற்றி கொடுத்தவர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: 8:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். குணா, நிறுவனங்களை வைத்திருக்கின்றவர்கள் தமது பணியாளர்களுக்கான காப்புறுதிகளை வழங்குகின்ற நடைமுறை இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய பல் மருத்துவம் மற்றும் இனிய மருத்துவம், அவர்களுடைய குடும்பத்திற்கான மருத்துவம், இப்படி பலவாறாக மருத்துவ காப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அல்லது ஒரு உணவகம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான உணவு தயாரிப்பாளராக செஃப்பாக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்க வேண்டி நேரிடும். அப்படியானவர்களுக்கான காப்பீடுகள் அல்லது அப்படியானவர்களை பிரதியீடு செய்வதற்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா, அதை பற்றி கூற முடியுமா?
2: நிச்சயமாக, இந்த கீப்பர்சன் இன்சூரன்ஸ் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டன்டான கன்செப்டாக வருகின்றது. ஸோ வென் யூ ஹேவ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓ

0: நிறுவப்படுகின்றது. இதை வந்து ஒரு கோப்பரேட் ஓன்ட் கீ பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியின் மூலம் அதை நிறைவு செய்ய முடியும். இதே போல நீங்கள் சொன்னது போல் ஒரு செஃப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கீ பர்சனுக்கும் ஒரு கீ பர்சன் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு கீ பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் செய்வதன் மூலம் கம்பெனியின் அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகவும் வருகின்றது. கம்பெனியின் மணியில் இருந்து பே பண்ணியே அதை செய்வதன் மூலம் அதை அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவரை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ஒரு லம்சம் மணியாக 1 மில்லியனோ 2 மில்லியனை நீங்கள் பெற முடியும்.
1: ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:42 இது ஈஸ்ட் FM 102.7.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்கார்போரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம். என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.
2: 8:52.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்டஃபெமின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 வரிசை நூடாக ஈஸ்டஃபெம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்டஃபெம் .ca என்ற இணையதள முகவரியிலும் அங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதிய ஒரு நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு ஆரம்பம் இன்றைய நாளுக்கும் தரப்பட்டிருக்கின்றது. காலை 9:01 வரைக்கும் இன்றைய பொழுதில் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 17 புதன்கிழமையின் காலை வேளை இந்த ஆண்டின் ஸ்பிரிங் சீசனையும் கூட நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். நிறைவு நாட்கள் என்பதைத்தான் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையோடு உத்தியோகபூர்வமாக சம்மரை நாங்கள் தொடங்குகின்றோம். எனவே ஸ்பிரிங்கின் ஒரு நிறைவு கால பகுதியும் கூட என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய நாள் ஜூன் 17 பிறந்த நாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டஃபெம் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடரட்டும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்டஃபெம் ஓடு.

9:08 நேற்று என்ற நாளையின் முதல் பாடலில் கேட்டிருக்கின்றோம். இந்த காலை இப்பொழுதில் முக்கியமான ஒரு சிந்தனை ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். அன்பு, செல்வம், மரியாதை, பலி, துன்பம் என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவற்றை கொடுக்க தொடங்குகின்ற போது அது உங்களிடம் ஏராளமாக வரத் தொடங்கும் என்பதை தனிங்க சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது அன்பை நாங்கள் கொடுக்க தொடங்கினால் அது எங்களுக்கு மீண்டும் பல வழிகளிலிருந்தும் மிக மிக அதிகமாகவே வந்து சேரும். அதே மாதிரி தான் செல்வமும் கூட மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது, கொடுக்கின்ற போது அது பெருகிக் கொண்டே போகும். மரியாதையை நாங்கள் இன்னுமொருவருக்கு கொடுக்கின்ற போது அது பல மடங்காக எங்களிடம் திரும்பி வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கும். அதே போலத்தான் வலி, நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த வலியை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதே வலி இன்னும் பல தடவைகள் எங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக வந்து சேரும். துன்பமும் அது மாதிரி தான். மற்றவர்களை நாங்கள் துன்பப்படுத்துகின்ற போது அந்த மனிதர் மூலமாகவோ அல்லது இன்னும் வேறு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது வேறு சூழ்நிலைகள் மூலமாகவோ மிக பெரும் வலியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் நாங்கள் பெறக்கூடிய விடயங்களும் கூட அமைகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லி நிற்கின்றார்கள். எனவே நல்லவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது அதே நல்லவையே எங்களிடம் வந்து சேரும். நாங்கள் தீமைகளை மற்றவர்களுக்கு செய்கின்ற போது அதே தீமைகள் தான் பல மடங்காக எங்களிடம் வந்து சேரும் என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதுதான் நாங்கள் மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கும். எனக்கென்றால் மரியாதை வேண்டுமானால் மற்றவரை நாங்கள் மதிக்க மாட்டோம். எங்களிடம் எங்களுக்கு வந்து யாரிடமும் அன்பு காட்ட தெரியாது. ஆனால் மற்றவர்கள் எங்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லலாம். எதிர்பார்ப்பு இருந்தால் இந்த ஒரு விடயத்தை நாங்கள் கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். எதை கொடுக்கின்றோமோ அதுதான் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அன்பு, செல்வம், மரியாதை, வலி, துன்பம் என்று சொல்லி நாங்கள் எதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ அது மட்டுமே எங்களிடம் வந்து சேரும். அதுவும் நாங்கள் கொடுப்பதிலும் பார்க்க பல மடங்கு உயர்வாகவே அது வந்து சேரக்கூடியதாக இருக்கும். எனவே நல்லவற்றை, அதாவது அன்பு, செல்வம், மரியாதை இவற்றை நாங்கள் கொடுக்கின்ற போது அவை பல மடங்காக எங்களிடம் வந்து சேரும் என்பதைத்தான் இங்கு இந்த ஒரு முக்கியமான சிந்தனையின் மூலமாகவும் கூட சொல்லிக்கொள்ள முடிகின்றது. சூரிய வெளிச்சம் மிக்க இன்னும் ஒரு ஆரம்பம் இன்றைய நாளைக்கும் கூட தரப்பட்டிருக்கின்றது. அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான வெப்பநிலை உருடன் கூடிய காலை இப்பொழுது 16 இப்போதைய வெப்பநிலை 15°C நாங்கள் உடனடியாகவும் கூட பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சமும் இருக்கின்றது. முகில் கூட்டங்களையும் வானத்தில் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த நிலைமைகள் தான் கொஞ்சம் தொடர முகில் வெளிச்சம் அடைந்திருக்கின்ற பகல் பொழுது இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இடையில் மிக மெல்லிய மழை தூரல் நேற்று போலதான் கொஞ்சமாகத்தான் இருக்குமாம். பிற்பகல் வேளையில் 1 mm குறைவாக லேசான தூரலாக வரலாம். அதே மாதிரி தான் மாலை வழியிலும் 1 mm அளவிலான மழை தொடங்கலாம். ஏனென்றால் இரவு பொழுதில் அதிக மழை, கனமழைக்கான சாத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. 15 mm வரையிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று இரவு பொழுதில் தண்ட ஸ்டோமாக கூட இருக்கலாம் என்பதைத்தான் தகவல்கள் சொல்லுகின்றன. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வு 21 இருக்கும், 23 வரை உணரப்போகின்றோம். இந்த இலை தொழிற்காலத்தை நிறைவு செய்கின்ற இந்த வாரம் வந்து ஒரு மிதமான வெப்பநிலை உருடன் கூடிய வாரமாகத்தான் இருக்கின்றது. அதிக வெப்பம் இல்லாத ஒரு அழகான வாரம். இடையிடையில் மழை, வெயில் என்று சொல்லி எல்லாம் கலந்திருக்கின்ற ஒரு வாரமாகத்தான் இந்த வாரத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நிலைமைதான் இன்றைக்கும். முகில் இருக்கும் வெளிச்சமும் இருக்கும், இடையில் கொஞ்சம் மழை வரலாம். இரவு பொழுதில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. சூரியன் மறைகின்ற நேரம் 9 தாண்டுகின்றது. 9:01 தான் இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் காலையில் 2-4 mm அளவிலான தண்ட ஸ்டோமுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மதியத்திலிருந்து சூரிய வெளிச்சம் தென்படும். பிரதானமாக வெயில், மாலை வழியெல்லாம் நிறைந்திருக்கும். நாளைக்கு 21 உணர்நிலையாக இருக்கும், 20 வெப்பநிலையாக இருக்கும். நாளை நாளில் வெள்ளிக்கிழமை அதே 21 தான் வெப்பநிலை, 22 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கப் போகின்றது. வீக்கெண்ட் அப்படி என்று சொன்னால் ஒரு மிதமான நல்ல வெளிச்சம் மிக்க ஒரு வார இறுதியாகத்தான் அமையப்போகின்றது. சனிக்கிழமை 21-22 உணரப்படும். பிரதானமாக வெயில். ஞாயிறும் அதே மாதிரி தான் வெளிச்சமும் முகிலும் அடைந்திருக்கலாம். 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 24°C உணரப்போகின்றோம் என்பதையும் சொல்லலாம். சமரை நாங்கள் வரவேற்கின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 21 என்பதையும் கூட இங்கே சொல்லிக்கொள்ள முடிகின்றது. 9:13 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா.
2: 2 ஆண்டின்
3: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599.
5: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டவன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேற்றின்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை வேளை காலை 9:25 ஆகியிருக்கின்றது. இந்த காலை இப்பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். தாமத நிலைமைகள் காணப்படுகின்றது இந்த காலை வேளையில் என்பதைத்தான் சொல்லலாம். 401 வெஸ்ட்பவுண்டை பார்த்தால் தாமதங்கள் வந்து டிவிபி அண்மித்த பகுதியில் ஆரம்பிக்கின்றன. தொடர்ச்சியாக அந்த பேவியூ பகுதியிலிருந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களை கொண்டிருக்கின்றது. எக்ஸ்பிரஸில் குறைந்த தாமதங்கள் பேவியூ வரைக்கும் தென்படுகின்றன. பாதஸ்ட் வரைக்குமே கலெக்டர்ஸில் தாமதங்கள் காணப்படுகின்றது. ஜெயின் ஸ்ட்ரீட் பகுதியிலும் மீண்டும் 401 வெஸ்ட்பவுண்டில் தாமதங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த பொழுதில் இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் அதிக தாமதங்கள், அதன் பின்பு மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்களும் நிலவுகின்றது. ஈஸ்ட்பவுண்டில் சற்று உயர்வான வாகன நெரிசல்களைத்தான் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஹைவே 47 முன்னரே அதிகமான வாகன நெரிசல்கள் ஆரம்பித்து தொடர்ச்சியான இந்த தாமதங்கள் கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்குமே தொடர்ந்து காணப்படுகின்றன. அதிகமான வாகன நெரிசல்களைத்தான் நீங்கள் கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகள் வரைக்குமே எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன. இந்த வேளை என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் டஃபரின் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதியில் எக்ஸ்பிரஸில் ஒரு விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றதாம். இதுதான் காரணமாகத்தான் இந்த தாமத நிலைமைகள் மிக உயர்வாக அதற்கு முன்னரான பகுதிகளில் காணப்படுகின்றது. டிவிபி அண்மித்த இடத்திலும் கூட குறைந்த தாமதங்கள் 401 ஈஸ்ட் பவுண்டில் நிலவுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. குறைந்த தாமதங்கள் தான் எக்லிங்டன் வரைக்கும் இருக்கின்றன. எக்லிங்டன் தாண்டி பயணிக்கின்ற போது பேவியோ அண்மித்த பகுதியிலும் கூட குறைந்த வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. எக்லிங்டனுக்கு முன்னர் டிவிபி நோர்த் பவுண்டிலும் தாமதங்கள் நிலவுகின்றது. எக்லிங்டன் தாண்டி சிறிது தூரம், அதாவது லோரன்ஸுக்கு முன்னரான பகுதிகள் வரைக்கும் அதிக தாமதங்களும், அதன் பின்பு யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்களும் டிவிபி நோர்த் பவுண்டில் நிலவுகின்றது. 404 சவுத் பவுண்ட் ஃபின்ச்சிலிருந்து 401 வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. அதே நேரம் 401 வெஸ்ட் பவுண்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒயிட்ஸ் ரோடுக்கு முன்னர் அதிக வாகன நெரிசல்கள் ஆரம்பித்து மெடவில் ரோடே அண்மித்த பகுதி வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. வீதி புனரமைப்பு பணிகளின் காரணமாக என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூன் 17 இன்றைய நாள் வந்து பலரும் விரும்பாத ஒரு உயிரினத்திற்கான ஒரு நாளாக இருக்கின்றது. வேர்ல்ட் கிராக் டே என்று சொல்லித்தான் இந்த நாளை பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். உலக முதலைகள் தினமாக இந்த நாள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உயிரினங்களில் ஒன்று என்று சொல்லித்தான் இந்த நாள் முதலைகள் தொடர்பான பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றது. இந்த க்ரோக்கடைல்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இவை வந்து மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆறுகளையும் சதுப்பு நிலங்களையும் ஆண்டு வரக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் அது இருக்கின்றது. ஆனாலும் மனிதர்கள் உட்பட ஏனைய உயிரினங்கள் எல்லாமே அவற்றை ஒரு பெரும் அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனாலும் எங்களது சூழல் அமைப்புகளை சமநிலையில் வைத்திருப்பதில் இந்த முதலைகளின் பங்களிப்பு மிக மிக அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இரையாகக்கூடிய உயிரினங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவை வந்து அந்த நீர்நிலைகளை வந்து வடிவமைக்கின்றன என்பது தொடர்பாகவும் அவற்றின் பயன்பாடுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பலமிக்க உயிரினமாக அது இருந்தாலும் கூட அவை இப்போது ஆபத்து எதிர்கொள்ளுகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வாழ்விடங்கள் இழக்கப்படுதல் இந்த முதலைகளுக்கான பெரும் ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அதே நேரம் இல்லீகல் ஹண்டிங்கும் கூட இந்த இனம் அழிவதற்கு காரணமாக இருக்கின்றதா. கியூபன் குரோகடைல் என்று சொல்லப்படுகின்ற கியூபாவை தனித்துவமாக கொண்டிருக்கின்ற அந்த குரோகடைல்ஸ் வந்து இப்போது அழிவின் விளிம்பை நெருங்கி இருக்கின்றன. ஒரு சில எண்ணிக்கையில் தான் அவை அங்கு வாழுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த முதலைகள் தொடர்பான ஆச்சரியமான ஒரு சில தகவல்களை பார்த்தோம் என்று சொன்னார். அதிலும் கூட பல இனங்கள் இருக்கின்றன. அதிலும் இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல்னு சொல்லி பார்த்தால் இவை இந்த பூமியில் இருக்கக்கூடிய பலமிக்க உயிரினங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பைட்ஸ் இன் த அனிமல் கிங்டம் என்று சொல்லித்தான் அந்த குரோக்கடைல்ஸின் அந்த ஒரு கடி தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. 3700 PSI என்று சொல்லித்தான் அதன் அந்த ஒரு கடி அது ஒரு ஒரு உயிரினத்தை அது கடிக்கின்ற போது எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் அங்கு இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 3700 pounds per square inch அதிலும் பார்க்க அதிகரித்த பலத்துடன் தான் அதன் அந்த ஒரு பைட் வந்து இருக்கும்
சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஒரு டெட்லியஸ்ட் பைட்டாகவும் கூட அகப்படுகின்ற இந்த உயிரினத்திற்கு பெரும்பாலும் இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அது பிடிக்கக்கூடிய அந்த இரையை வந்து டெத் ரோல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான சுழற்சி அதற்குள்ளே கொண்டு வருவோம். அது வந்து ஒரு மரண சுழற்சி என்று சொல்லித்தான் பார்க்கப்படுகின்றது. பெரிய இரையை அது பிடிக்கின்ற போது அந்த பெரிய இரைகளை துண்டாக்குவதற்கும் அல்லது அந்த உயிரினம் வந்து உயிரோடு இருந்தால் அவற்றை நீரில் மூழ்கடிப்பதற்கும் இந்த மாதிரியான அந்த டெத் ரோல் ஒன்றை அது செய்கின்றது. அந்த இரையை வந்து சுழற்றக்கூடிய ஒரு உத்தியையும் கூட அது பயன்படுத்துகின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த குரோக்கடைல்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவற்றுக்கு வந்து அதன் வாழ்நாளில் 3000 அதிகமான பற்கள் தோன்றி மறைகின்றன என்பதுதான் இங்கிருக்கின்ற ஒரு ஆச்சரியம். என்ன காரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முறை வந்து அந்த பற்கள் வந்து விழுந்துவிடக்கூடியதாக இருக்குமாம். அதன் லைஃப் டைமில் அடிக்கடி பற்கள் விழுகின்ற நிலையில் அவை மீள புதுப்பிக்கப்படுகின்றன என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய ஒரு உண்மை. எனவே அதன் வாழ்நாளில் ஒரு 3000 அதிகமான பற்களை அவை பெறுகின்றன என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. 32 பற்களுக்கே இந்த பாடு. ஆனால் குரோக்கடைல்ஸுக்கு வந்து 3000 அதிகமான பற்கள் வாழ்நாளில் கிடைக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலைகள் வந்து அவற்றின் அந்த ஒரு சுவாசத்தை நீருக்கடியிலே 1 மணி நேரத்திற்கும் அதிகமான நேரம் கூட அதனால் பிடித்து வைத்திருக்க முடியும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அது ஓய்வெடுக்கின்றது என்று சொன்னால் நீருக்கு அடியில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் கூட அதனால் ஓய்வெடுக்க முடியும் என்பதும் இன்னும் ஒரு ஆச்சரியம் தரத்தக்க ஒரு தகவலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதற்கு இருக்கக்கூடிய சிறிய கால்கள் போன்ற உடலமைப்புகளின் விளைவாக மிக விரைவாகவே நீரில் நகரக்கூடியவையாகவும் கூட இவை இருக்கின்றன. அதில் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த மஸ்கியுலர் டெயில்ஸ் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வாலும் அதன் வேகத்திற்கு ஒரு காரணத்தை உருவாக்குகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முதலைகளினால் அவற்றின் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியும். எப்படி அது கட்டுப்படுத்துகின்றது என்று சொன்னால் அதன் அந்த உடலில் வந்து இந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து குறைவாக இருக்குமாம். எனவே அவை வந்து தங்களது அந்த வாயை முழுமையாக திறந்து வைத்திருப்பதன் மூலமாக இந்த நாய்கள் வந்து அந்த பேண்டிங்கை செய்யும். அதே மாதிரி அந்த மூச்சை இழுத்து விடுவதன் மூலமாகவும் கூட வாயின் மூலமாக அந்த வெப்பநிலை கட்டுப்பாட்டை அவை செய்கின்றன என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதலைகள் தொடர்பாக இன்றைய நாள் உலக முதலைகள் தினம் என்பதையும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 9:33 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாரந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாரந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பே.

0: சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர் ஸ்மார்ட். அழையுங்கள் 4379841061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
1: எத்திசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 9:46. இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு கதையல்ல, ஒரு நிஜம், ஒரு தகவல் ஒன்றை தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சாதனையாளர் ஒருவர் என்ன மாதிரியான ஒரு ஆரம்பம் அவருக்கு கிடைத்திருக்கிறது, ஆனால் அவர் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்பதுதான் பெரும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஆச்சி மசாலா,

இதை நாங்கள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தி இருப்போம். அந்த ஆச்சி மசாலா அதன் உரிமையாளரை எத்தனை பேருக்கு தெரியும் என்ற ஒரு கேள்விதான் இங்கு கேட்கப்படுகின்றது. ஏடி பத்மசிங் ஐசக், இவர்தான் அந்த ஆச்சி மசாலாவின் உரிமையாளராகவும் இருக்கின்றார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் நகரில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் அவர் பிறந்திருக்கின்றார். 12 வயதிலேயே தனது தந்தையை அவர் இழந்திருக்கின்றார். பாடசாலை ஓய்வு நாட்களிலே ஒரு பெட்டிக்கடையை நடத்தி அதன் மூலம் தனது கல்லூரி படிப்பையும் கூட முடித்தவராகவும் இருந்திருக்கின்றாராம். அவரது அம்மா 80 ரூபாய்க்கு ஒரு பழைய சைக்கிள் ஒன்றை அவருக்கு வாங்கி கொடுக்கின்றார். அந்த சைக்கிளில் அவர் தினமும் ஒரு 32 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் கல்லூரிக்கு படிக்க சென்றிருக்கின்றாராம். படிப்பை முடித்தவுடன் அடுத்து வேலை தேடி தனது சூட்கேஸில் 2 சட்டை துணிகளோடு சென்னைக்கு அவர் வந்திருக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய ஒரு டை விற்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் சேல்ஸ்மேனாகவும் கூட அவர் வேலைக்கு சேர்ந்திருக்கின்றார். அப்பொழுதுதான் கிராமங்களில் ஹேர் டையை விற்கும்படி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய சவால் மிக்க பணி. கிராமங்களில் ஹேர் டை தொடர்பான அறிவே மக்களிடையே இல்லாத ஒரு காலம். எனவே அங்கு அந்த ஹேர் டையை விற்க வேண்டும் என்பதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வேலையாகவும் கூட இருக்கின்றது. முதலில் அங்கு கடைக்காரர்கள் யாருமே அந்த ஹேர் டையை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இப்போது யோசிக்கின்றார், என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசித்துவிட்டு அந்த கிராமப்புறங்களில் மாடுகளை வளர்ப்பார்கள். எனவே ஒரு புதிய யுக்தியோடு அங்கிருக்கக்கூடிய காங்கேய மாட்டு சந்தைக்கு அவர் செல்லுகின்றாராம். சென்று அங்கிருக்கின்ற வயதான மாடுகள் சிலவற்றின் வாலுக்கு ஹேடையை அடித்து மக்களிடையே காட்டியிருக்கின்றார். எனவே அந்த மாட்டின் வாலுக்கு அந்த ஹேடையை அடி அதுக்கு பிறகு அந்த சந்தையிலே அந்த மாடுகள் கூடுதல் விலைக்கு விற்று போயின. மாடுகளின் உரிமையாளர்கள் வியந்து போகின்றார்கள். தங்கள் நரைத்த மீசைகளுக்கு அந்த டையை போட்டு அவர்கள் அழகு பார்க்க தொடங்கினார்களாம். அதுக்கு பிறகு கிராமங்களிலும் கூட அந்த ஹேர் டை விற்பனை ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்து சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் பார்த்து கொண்டிருந்த அந்த சவால் மிக்க அந்த வேலையை அவர் விட்டுவிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் கூட அனுபவித்திருக்கின்றாராம். கையில் பணம் இல்லை, கடன் கேட்ட இடங்களிலெல்லாம் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இறுதியில் மனைவியின் தாலியை ஒரு 8000 ரூபாய்க்கு அடகு வைத்து மசாலா பொருட்களை தயாரிக்க தொடங்கினார். அதுதான் ஆச்சி மசாலாவின் ஆரம்ப முதலீடு. தரமான மசாலா பொருட்களை எளிய மக்களும் வாங்கி உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு வகையில் தான் முதலில் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு என்று சொல்லி ஆச்சி மசாலாவை அவர் தயார் செய்து விற்க தொடங்குகின்றார். தொடக்க காலத்தில் கடைகளுக்கு அவர் அந்த மசாலாவை விற்பனைக்காக கொண்டு சென்ற போது புதிய மசாலா வந்து விற்கப் போவதில்லை என்று சொல்லி கடைக்காரர்கள் வந்து அவற்றை வாங்காமலும் கூட விட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் முயற்சிக்கின்றார். தானே கடைத்தெருவுக்கு அதனை கொண்டு சென்று அந்த பகுதியின் ஊடாக நடந்து செல்லக்கூடிய மக்களிடையே கூவி கூவி அவற்றை விற்க தொடங்குகின்றார். அந்த ஒரு விற்பனையின் ஆரம்பம்தான் இப்போது ஆச்சி மசாலா மிக மிக அதிகமான கடைகளில் இந்தியா முழுவதுமே கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது. மசாலா தயாரிப்பதற்கு கடனுக்கு வாங்கி வைத்திருந்த மிளகு, சீரகம் போன்ற மூட்டைகளையும் கூட சிலர் இரவோடு இரவாக திருடி சென்று விற்றிருக்கின்றார்களாம். இது மிகப்பெரிய ஒரு பொருள் இழப்பையும் அவருக்கு இடையிலே கொடுத்திருந்தது. அதே மாதிரி அடுத்த ஒரு இழப்பு 2004 ஏற்பட்டிருந்த ஒரு பெருவெள்ளத்தில் அவரது முழு தொழிற்சாலையும் தண்ணீரில் மூழ்கி போனது. ஆனால் அந்த இழப்பிலிருந்தும் கூட அவர் மீண்டு வந்திருக்கின்றார். வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் ஏராளம், எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டு கடுமையாக உழைத்து அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கி இருக்கின்றார். இப்போது எல்லோருமே கொண்டாடக்கூடிய அந்த ஆச்சி மசாலாவின் வெற்றி அந்த ஒரு உழைப்பில்தான் உருவாகி இருக்கின்றது. மக்களுக்கு எப்படிப்பட்ட பொருட்களின் தேவை இருக்கின்றது என்ற ஒரு தேடல் அவரிடம் எப்போதுமே இருக்குமாம். சாதாரணமான இடங்களுக்கு அவர் செல்லுகின்ற போது, அதிலும் குறிப்பாக இந்த மார்க்கெட் போன்ற இடங்களுக்கு போகின்ற போது, ஒவ்வொரு முறையும் குப்பை தொட்டியையும் கூட அவர் எட்டி பார்ப்பாராம். அதில் கிடக்கக்கூடிய அந்த கவர்ஸ், அவற்றையெல்லாம் கொண்டு தனது பொருட்களை எந்த அளவிற்கு மக்கள் உபயோகித்து வருகின்றார்கள், எப்படிப்பட்ட பொருட்களின் தேவை அதிகம் இருக்கின்றது என்று சொல்லி எல்லாம் அவர் தெரிந்து கொள்ள தொடங்குகின்றாராம். எனவே இந்த நிலையில் மக்களின் தேவையை அறிந்து கிட்டத்தட்ட ஒரு 250 அதிகமான வகைகளில் ஆட்சி நிறுவனம் உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கான வாய்ப்பை அந்த ஒரு தேடல்தான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. 55 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அந்த ஆச்சி மசாலா பொருட்கள் வந்து ஏற்றுமதியாகின்றன. பாரம்பரிய கலாச்சார உணவுகள்,
மறக்கப்பட்ட காலங்களில் உணவே மருந்து என்று சொல்லி எடுத்துரைத்து, உணவுப் பொருட்களில் பழைய காலத்தில் அம்மியில் வைத்து அரைக்கும் போது இருந்த மனம், சுவை, மருத்துவ குணம் மாறாமல் தனது மசாலாவை தயாரித்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதுதான் அவரது ஒரு சாதனை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 10,000 குடும்பங்களுக்கு அதிகமான குடும்பங்களுக்கு அவர் வேலை வாய்ப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் கூட உருவாக்கியிருக்கிறார். தனது தொழில் நிறுவனத்தில் 65% பெண்களுக்கான வேலை வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். கணவனை இழந்தவர்கள், குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்கள், வேலை தேடி ஊரை விட்டு வந்து தனித்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர் அதிகமாக வேலை கொடுப்பாராம். மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து எல்லோரது வாழ்க்கையிலும் நம்பிக்கை ஒளியை ஏற்றிய மனிதர் என்று சொல்லித்தான் அவர் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு அந்த நிறுவனத்தின் 2% பங்கு வந்து செலவிடப்படுகின்றது. புதிய பாதை, புதிய யுக்தி, விடாமுயற்சி, எளிமையான அணுகுமுறை, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மக்கள் நலன் கருதி சமுதாய கண்ணோட்டத்தோடு செய்தால் வெற்றி நிச்சயம் என்பது அவரது தாரக மந்திரம். ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் ஆச்சி உணவுப் பொருட்களின் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் ஏடி பத்மசிங் ஐசக் 10,000 ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கும் ஒரு மனிதராகவும் திகழ்கின்றார் என்பதுதான் அந்த சாதனை மனிதர் அவரது அந்த கடினமான வாழ்க்கை பயணம் தொடர்பான ஒரு பகிர்வாகவும் கூட இருக்கின்றது. எனவே சிக்கல்கள் வருகின்ற போதெல்லாம் இந்த மாதிரியான சாதனைகளை நாங்கள் நினைவிலே கொள்ளுகின்ற போது அதை தாண்டி பயணிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடமும் கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:53.

புதன்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இருக்கிறதுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை வந்து தொடர்ந்து குறைவடைகின்றது. இன்றைக்கு வந்து 4% விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு இன்றிலும் பார்க்க 5% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜூன் 18 5% விலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு இந்த காலை பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் இருக்கின்றது, இருந்தாலும் முகில் கூட்டங்களின் ஆதிக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே இப்போது காணப்படுகின்றது. இடையிடையே தென்படக்கூடிய வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். முகில் வெளிச்சம் இணைந்திருக்கின்ற பகல் பொழுது இன்றைக்கு தொடரலாம். பிற்பகல் வேளையில் சற்று அதிகமான வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. 12-1 மணியளவில் மெல்லிய மழை ஒரு சில இடங்களில் மட்டும் வருவதற்கான வாய்ப்புகளையும் கூட இப்போது எதிர்வு கூறுகின்றார்கள். 16 வெப்பநிலை 16 தான் நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை உயர்வு இன்றைக்கு 21 இருக்கும். 23 கூடிய உடனடியாக உணரப்படும். மாலை வேளை 1 மில்லிமீட்டர் அளவிலான மழை தூளுக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். இரவு பொழுதில் 15 மில்லிமீட்டர் அளவிலான தண்டர் ஸ்டோம் இருக்கும். எனவே கனமழை இடியுடன் கூடியதாக இரவு பொழுதில் வரப்போகின்றது. 9:01 தான் இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட புதன்கிழமையின் நிலைமைகள் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். இலைத்துளிர் காலத்தின் நிறைவு வாரத்தை நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 3 என்பதைத்தான் சொல்லலாம். இன்றைய நாளை விடுத்து பார்த்தால் வியாழன், வெள்ளி, சனி, அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உத்தியோகபூர்வமாக கோடை காலத்துக்குள் நுழைய போகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ள முடிகின்றது. நாளைக்கு வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் காலையில் மழை 2-4 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். மதிய பொழுதிலிருந்து சூரிய வெளிச்சம் அதிகம் தென்படத் தொடங்கும். 20 வெப்பநிலை 21 நிரப்படும். வெள்ளிக்கிழமையும் மிக வெளிச்சமான பகல் பொழுதோடு தான் வரப்போகின்றது. பிரதானமாக வெயில் இருக்கும். 21 வெப்பநிலை 22 நிரப்படும். வருகின்ற வீக்கெண்டும் கூட ஒரு மிதமான வெப்பநிலை உணர்நிலையோடு இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். சனிக்கிழமை வந்து 21-22 நிரப்படும். ஞாயிற்றுக்கிழமை அதே 22 வெப்பநிலை 24 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட அன்றைக்கு நிறைந்திருக்க போகின்றது. திங்கட்கிழமை மெல்லிய மழையும் கூட இருக்கலாம். 20 வெப்பநிலை 21 தான் உணரப்போகின்றோம் என்பதையும் கூட இப்போதைய காலநிலை தகவல்களாக பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. காலை 10:01 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் தொடர்பாக இப்போது ஒரு எச்சரிக்கை ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வகையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாளை தினம் ஜூன் 19 தான் சுவிட்சர்லாந்தில் முறைப்படி அந்த ஒப்பந்தம் தொடர்பான கையெழுத்திடல் நிகழ்வு வந்து நடக்க இருக்கின்றது. ஒரு ரிசோர்ட் அங்குதான் நடக்கும் என்று சொல்லியும் கூட அது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இந்த கையெழுத்திடப்பட இருக்கின்ற அந்த ஈரான் தொடர்பான அந்த ஒப்பந்தம் வந்து இறுதியானது அல்ல என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் மீண்டும் விடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எச்சரிக்கைக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தால், இந்த ஒப்பந்தத்தில் எட்டப்பட்டிருக்கின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கக்கூடும் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கின்றார். ஈரான் வந்து ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் அவர்களின் தலையின் நடுவே குண்டுகளை வீச தொடங்குவோம் என்று சொல்லித்தான் அவர் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் கூட பகிர்ந்திருப்பதை இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. இந்த டீலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான முழுமையாக இந்த விவரங்களுமே வெளியிடப்படவில்லை. ஆனாலும் கூட பெரும்பாலும் இந்த ஈரானின் எண்ணெய் மீதான தடைகள் விலக்கப்படுதலும் கூட ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக அங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையில்தான் இந்த ஒப்பந்தத்தின் நிலைமைகள் இப்போது இப்படி இருக்கின்றது என்பது தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் லெபனானின் பகுதிகள் மீது டொனால்டு ட்ரம்ப் அவர்களது எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுவும் இந்த சதர்ன் லெபனானில்தான் தொடர்ச்சியாகவே இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்துதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக ஒரு கண்டனம் ஒன்றை இந்த G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் வெளியிட்டிருந்தார். ஒரு நபரை தேடி நீங்கள் ஒரு முழு அபார்ட்மெண்ட்டையே இடித்து தரைமட்டமாக்க முடியாது என்ற ஒரு கருத்தும் கூட அவரால் ஒரு கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய கருத்தாக வெளியிடப்பட்டது என்பதையும் இங்கு
ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிகின்றது. எனவே இந்த ஒரு விமர்சனங்களை மீறி இஸ்ரேலிய படைகள் அங்கு புதிய தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் வந்து விலக்கப்படுமா அல்லது அது மீண்டும் சேர்க்கப்படுமா, லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுகின்றமை ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக சொல்லப்படுகின்ற நிலையில் அது சாத்தியமாகுமா என்பது தொடர்பான கேள்விகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 10:04 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
7: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
10: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 10:17 இருக்கின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் வந்து பிரான்ஸ் செனகலை வீழ்த்தியிருந்தது. பிரான்ஸ் வந்து 3 எடுத்து செனகல் வந்து 1 எடுத்திருந்தது. எனவே பிரான்ஸ் நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது. இன்னமொரு போட்டியாக ஈராக்குக்கும் நோர்வேக்கும் இடையில் அந்த ஒரு போட்டியும் கூட நேற்று நடைபெற்றிருந்தது. அதில் நோர்வே வந்து 4 அடித்திருந்தது. ஈராக் 1 மட்டுமே போட முடிந்திருந்தது. எனவே நோர்வேயும் அதில் வெற்றி பெற்றிருந்தது. நேற்று இரவு 9 தான் அர்ஜென்டினாவின் பரபரப்பான ஆட்டம், அதில் லியோனல் மெஸ்ஸி அடித்திருக்கக்கூடிய அந்த 3 மூலமாக இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. அல்ஜீரியா எந்த ஒரு கோலையுமே போட முடியவில்லை. எனவே அர்ஜென்டினா இப்போது இந்த உலகக்கிண்ண கோப்பையை கைப்பற்றுவதற்கான அதன் முதல் வெற்றியை பெற்றிருக்கின்றமை தொடர்பாக அதிகம் பேசப்படுகின்றது. இன்றைய தினம் என்று சொல்லி பார்த்தால் முக்கியமான ஒரு சில போட்டிகள் இன்றைக்கும் கூட நடைபெற இருக்கின்றன. கனடாவில் 2 போட்டி இன்றைக்கு வந்து டொரோண்டோவிலே நடக்க இருக்கின்றமை தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. கானா மற்றும் பனாமா ஆகிய நாடுகள் விளையாடக்கூடிய அந்த போட்டிகள் வந்து டொரோண்டோ ஸ்டேடியத்தில் 7 இன்றைக்கு நடக்கும் என்பதையும் கூட ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இன்று காலை வழியை வந்து ஆஸ்திரியாவை ஜோர்டான் எதிர்த்து விளையாடியிருந்தது. ஆஸ்திரியா 3 போட்டிருந்தது. ஜோர்டான் 1 மட்டுமே பெற முடிந்த நிலையில் ஆஸ்திரியா வெற்றியிட்டிருக்கின்றது. இன்றைய முதல் போட்டியில் 1 வந்து போர்ச்சுகல் மற்றும் கொங்கோ ஆகியவை விளையாடக்கூடிய அந்த போட்டியும் நடைபெற இருக்கின்றது இன்றைக்கு. அதே நேரம் 4 அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு கேம் என்று பார்த்தால் இங்கிலாந்தும் குரோஷியாவும் கூட இணைந்து விளையாடப் போகின்றன. கானா பனாமா மோதக்கூடிய அந்த ஒரு போட்டி இன்று 7 நடக்க இருக்கின்றது. இதை தாண்டி இரவு 10 வந்து உஸ்பெகிஸ்தான் கொலம்பியா ஆகியவை விளையாடக்கூடிய அந்த ஒரு போட்டியும் இன்றைக்கு நடக்க இருக்கின்றமை தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் அர்ஜென்டினா அல்ஜீரியாவை வீழ்த்தி தனது அந்த சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கின்ற நிலையில் லியோனல் மெஸ்ஸி வந்து தனது அந்த ஹாட்ரிக் கோல்ஸையும் கூட அடித்து உலகக்கோப்பையின் வரலாற்றில் அதிக கோல் அடிக்கக்கூடிய அந்த வீரர்களில் ஒருவராகவும் கூட தன்னை இப்போது நிலை நிறுத்தி கொண்டிருக்கின்றார். அர்ஜென்டினாவுக்காக அவர் 200 போட்டியில் வந்து பங்கேற்றிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வேர்ல்ட் கப்பில் தான் அவர் 1 அந்த ஹாட்ரிக்கையும் கூட அடித்திருக்கின்றார் என்பது தொடர்பாக அவரது சாதனை தொடர்பான தகவல்கள் வந்து தொடர்ந்து பகிரப்படுவதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு உலகக்கோப்பை இறுதிப் போட்டி கோல்களின் எண்ணிக்கை என்று சொல்லி பார்த்தால் அதில் தனது கோலை 16 உயர்த்தி இந்த கால்பந்தாட்ட போட்டியின் வரலாற்றில் இதுவரைக்கும் முதன்மை நிலையில் இருக்கக்கூடிய ஜெர்மனியின் மிராஸ்லாவ் க்ளோஸ் அவரது சாதனையை இப்போது இவரும் கூட சமப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 16 தான் அவர் ஜெர்மனியின் மிராஸ்லாவ் க்ளோஸ் வந்து இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பிலே போட்டு முதல் நிலையில் இருக்கின்றார். எனவே இந்த போட்டியின் வரலாற்றில் அதை இப்போது லியோனல் மெஸ்ஸியும் சமப்படுத்தி இருக்கின்றார் என்பது தொடர்பான அந்த முக்கியமான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அர்ஜென்டினாவை பொறுத்தளவில் இதுவரைக்கும் 3 வந்து இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை அது வெற்றி ஈட்டியிருக்கின்றது. எனவே இந்த முறையும் கூட 4 இந்த வேர்ல்ட் கப்பை கைப்பற்றக்கூடிய அந்த ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில்தான் நேற்று வந்து கான்சஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் தனது முதல் வெற்றியை அர்ஜென்டினா பெற்றிருக்கின்றமை அர்ஜென்டினாவின் ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 1982-1990 தோல்விகளை சந்தித்திருந்த அர்ஜென்டினா இப்போது நடப்பு சாம்பியனாக மாறியிருக்கின்றது. உலகக்கோப்பையின் ஒரு தொடக்க ஆட்டத்தில் வெற்றி பெற்றதும் இதுதான் முதல் முறை என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் கட்டாரில் 2022 நடந்திருக்கக்கூடிய அந்த வேர்ல்ட் கப்பில் அர்ஜென்டினா தான் வெற்றி ஈட்டியிருந்தது. அந்த வெற்றியையும் கூட மெஸ்ஸி பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த ஆட்டத்திற்கு பிறகு அவர் பெரும்பாலும் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்பட்டது. காரணம் என்று சொன்னால் அவர் 39 பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கின்றார். 1 காலம் தானாம் இருக்கின்றது இந்த 39 பர்த்டேக்கு. 1987 ஜூன் 24 மெஸ்ஸி பிறந்திருக்கின்றார். எனவே இந்த
நிலையில் அவர் அந்த ஒரு ஃபிஃபா வேர்ல்ட் கப் போட்டி 2022 ஆண்டிலே இந்த மாதிரியாக இந்த சர்வதேச போட்டிகளிலிருந்து விலகுவார் என்று சொல்லி எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் அந்த போட்டியில் அவர் பங்கேற்பார் என்று சொல்லி அப்போது அறிவித்திருந்தமை ஒரு பரபரப்பான விடயமாகவும் கூட பேசப்பட்டது. இருந்தாலும் கூட அவர் மீண்டும் அந்த போட்டிகளில் தன்னை நிரூபித்து ஒரு மிக முக்கியமான சாதனையும் கூட படைத்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மெஸ்ஸி அவரது நீண்ட கால போட்டியாளராக இருக்கக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரது சாதனையும் கூட முறியடித்து இப்போது இந்த உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் அடித்திருக்கக்கூடிய மிக வயதான வீரர் என்ற ஒரு பெருமையும் கூட அவருக்கு கிடைத்திருக்கின்றமை தொடர்பாக அதிகம் பேசப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். எனவே அர்ஜென்டினா விளையாடப் போகின்ற அடுத்த அந்த கேம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்ற நிலையில் அர்ஜென்டினாவின் அந்த சூப்பர் ஸ்டாராக மெஸ்ஸி அவரது ஆட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை காண்பதற்கு இப்போது வேர்ல்ட் கப் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ரசிகர்கள் பெரிதும் தயாராக இருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:23 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கல் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra கலையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
4: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. kindlytaste.com.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது 10:37. உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இந்த வேளையில் ஜப்பான் அங்கிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஜப்பானை பொறுத்தளவில் 2025 அது ஒரு கடுமையான ஒரு வெப்பமான ஒரு ஆண்டாக அது பார்க்கின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டிலும் கூட இப்போது கோடை காலம் கடும் வெப்பத்தை தர தொடங்கி இருக்கின்ற நிலையில் அங்கிருக்கக்கூடியவர்கள் அந்த குளிர்மையான பானங்களை, அதில் குறிப்பாக இந்த ஐஸ்கிரீம் போன்ற அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து அதிகம் நாட வேண்டிய ஒரு தேவையும் கூட ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் இப்போது இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸுக்கான அந்த விலை உயர்வு நியாயமற்றதாக இருக்கின்றமை தொடர்பான ஒரு முக்கியமான சோதனை ஒன்று அங்கு நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜப்பானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ், அந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்து தங்களுக்குள்ளே ஒரு குழுவை வந்து இந்த ப்ரைஸை உயர்த்துவதற்கு உருவாக்கி இருக்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. எனவே இந்த விலைகளை மட்டும் உயர்த்துவதற்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பதாக கூறப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டின் பேரில் தான் இந்த ஜப்பானின் மிகப்பெரிய ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள், அவர்களது நிறுவனங்கள் இப்போது சோதனை நடத்தப்பட்டிருக்கின்ற நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபேர் ட்ரேட் கமிஷன், JFTC என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள், ஜப்பானின் நியாய வர்த்தக ஆணையம், அதுதான் ஒரு சில மிகப்பெரிய அந்த ஐஸ்கிரீம் நிறுவனங்கள் மீது ஆன் சைட் இன்ஸ்பெக்ஷனை நடத்தி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். தங்களது அந்த ஃப்ரோசன் டிசர்ட்ஸ் தொடர்பான விலைகள் வந்து பல மடங்கு, அதாவது இப்போதைய அந்த மூலப்பொருட்களின் விலை உயர்விலும் பார்க்க அதிகம் அது உயர்த்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் JFTC இன்னமும் கூட அது தொடர்பான ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிடவில்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். பெரும்பாலான நிறுவனங்கள் விலை உயர்வுக்கான காரணத்தை இந்த கோஸ்ட் ஆஃப் ரோ மெட்டீரியல்ஸ் உயர்ந்திருக்கின்றமை என்று சொல்லித்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் கூட அந்த விலை உயர்விலும் பார்க்க அவர்கள் உயர்த்தக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸின் விலை உயர்வு வந்து பெரும் பல மடங்கு அதிகம் இருப்பதாகவும் கூட தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தான் மிக முக்கியமான 6 டெய்ரி ப்ராடக்ட்ஸை செய்யக்கூடிய பெரும் நிறுவனங்கள் மீதான அந்த ரெய்டு வந்து நடத்தப்பட்டிருக்கின்றமை இந்த தகவலாக இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஒரு சில வருடங்களாகவே அண்மைய காலத்தில் பல தடவைகள் ஒரு 5-10% விலை உயர்வு வந்து இந்த ஜப்பானின் இந்த பாப்புலர் டெசர்ட்ஸுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் அது வாடிக்கையாளர்களிடையே பெரும் சுமையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பெரும் நிறுவனங்கள் தான் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் செய்யப்படக்கூடிய இடங்கள் தொடக்கம் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண அந்த ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் வரைக்குமே அவர்கள் அந்த பொருட்கள் தொடர்பான டிஸ்ட்ரிபியூஷனை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் இப்போது அந்த விலை உயர்வுக்கு சரியான காரணங்கள் இருக்கின்றதா அல்லது அந்த விலை உயர்வு நியாயமானதா என்று சொல்லி கண்டறிவதற்கான அந்த ஆன் சைட் இன்ஸ்பெக்ஷன் அங்கு நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஜப்பானில் இப்போது இனி வரப்போகின்ற அந்த நாட்கள் வந்து கடும் வெப்பமான நாட்களாக இருக்கப் போகின்றன. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஜப்பான் வந்து ஒரு முக்கியமான ஒரு புதிய பதம் ஒன்றை அறிவித்திருந்ததாம். கடந்த 2025 ஆண்டின் கோடை காலம் தந்திருக்கக்கூடிய அந்த

சோபி என்று சொன்னால் என்ன கருத்தனு சொல்லி பார்த்தால், குரூவலி ஹாட் அல்லது ப்ரூட்டலி ஹாட் அல்லது சிவியலி ஹாட் டே என்று சொல்லித்தானாம் அது மொழிபெயர்க்கப்படுகின்றது என்று சொல்லியும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த மாதிரியான ஒரு கடும் வெப்பம், கொடூரமான வெப்பம் நிலவும் என்று சொல்லி அறிவி பதற்காகத்தான் அந்த ஒரு புதிய சொல்லொன்றையும் கூட ஜப்பான் அறிமுகம் செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கொக்கு ஷோபி என்று சொல்லி அந்த புதிய சொல்லை இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே 40°C தாண்டக்கூடிய வெப்பநிலை இருக்கின்ற நாட்களை குறிப்பதற்காக ஜப்பான் வந்து அறிமுகம் செய்திருக்கின்றது. 2025 இதுவரைக்கும் ஜப்பானியர்கள் சந்தித்திருக்கக்கூடிய ஹாட்டஸ்ட் சம்மராக இருந்திருக்கின்ற நிலையில்தான் இந்த ஆண்டும் வெப்பமான நாட்களாக இருக்கும் இந்த சம்மர் காலம் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுவதன் அடிப்படையில் இப்போதைய இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதையும் கூட செய்திகள் சொல்கின்றன. 10:43 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 416-779-2323.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
2: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
6: 416-461-6401.
7: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
8: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-56-56.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: காரத்துக்குறாங்களப்பா, காரத்துக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779.
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
7: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: என்ன யோசினை?
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
15: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இலை தொழிற்காலத்தின் இனிமொரு அழகான நாளில் ஈஸ்டஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்டஃபெம் தொடர்புகளுக்கு 4168241212 ஈஸ்டஃபெம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூபில் ஈஸ்டஃபெம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபெம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு இன்னமும் குறைவடைய இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு 4% விலை வீழ்ச்சியடைந்திருந்தது. நாளைக்கென்றிலும் பார்க்க 5% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளுகின்றோம். இலை தொழிற் காலத்தை நாங்கள் பெரும்பாலும் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றோடு சேர்த்தால் 4 நாட்கள். அதன் பின்பு உத்தியோகபூர்வமாக நாங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை June 21 சமர் சோல்ஸ்டிஸை சந்திப்பதன் மூலமாக அந்த புதிய கோடை காலத்துக்குள்ளே நுழைய போகின்றோம். 17 புதிய வெப்பநிலை, 17 தான் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முகில் இருக்கின்றது, இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தையும் சந்திக்கின்றோம். பிற்பகல் வேளையிலும் மெல்லிய மழைத்தூரில் இருக்கலாம். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதற்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்பட முகில் வெளிச்சம் இணைந்திருக்கின்ற பிற்பகல் வேளை இருக்கும். மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான மழை ஆரம்பிக்கும். இரவு வேளை 15 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இடியுடன் கூடியதாகவும் கூட அந்த மழை வர இருக்கின்றது. இரவு பொழுதில் 15 வெப்பநிலை 13 தான் உணரப்படும். இரவு 9:01 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. புதன்கிழமையில் வியாழக்கிழமை நாளைக்கு காலை பொழுதில் மழை இருக்கலாம், 4 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கலாம். அதன் பின்பு சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கும். மாலை பொழுதில் அதிகமான வெளிச்சத்தை நாங்கள் காண முடியும். 20 வெப்பநிலை 21 உணரப்படும். வெள்ளிக்கிழமை வெளிச்சமான ஒரு நாள் தான். 21 வெப்பநிலை 22 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் என்று சொல்லி பார்த்தால் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு மிதமான வெப்பநிலையுடன் கூடிய வெளிச்சமான நாட்களாகத்தான் அமையப் போகின்றன. சனிக்கிழமை 21 22 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 22 24 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் 2 நாட்களிலும் அதிகம் இருக்கப் போகின்றது. திங்கட்கிழமை மழை கொஞ்சம் இருக்கலாம், 20 வெப்பநிலை 21 உணரப்படும் என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரமே வெப்பம் இல்லாத ஒரு நல்ல வெப்பநிலை நீடிக்கின்ற ஒரு வாரமாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சமரின் ஆரம்பமும் கிட்டத்தட்ட இந்த வாரம் போலத்தான் இருக்கும் என்பது தொடர்பான இப்போதைய தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து நார்த் வெஸ்டர்ன் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் குயின்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ராவின்ஸில் ஒரு ப்ரிஃபெக்சர் ஹெக்ஸி என்ற ப்ரிஃபெக்சரில் ஒரு பூமி அதிர்வு ஒன்று பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 6.3 ரிக்டர் மேக்னிடியூட் அளவிலான அந்த எர்த்குவேக்கை நேற்றைய தினம் அந்த பகுதி சந்தித்திருக்கின்றதாம். அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், இன்னும் ஒரு சிலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூட சைனீஸ் ஸ்டேட் மீடியா இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த பகுதியின் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோல் மைன், அங்கு வேலையில் இருந்திருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸும் உடனடியாக அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த பூமி அதிர்வின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பாக மேலதிகமான ஆய்வுகள் நடத்தப்படுகின்றதாம். அதே நேரம் அங்கு ஒரு சில சொத்துக்களும் கூட சேதமடைந்திருக்கின்ற நிலையில் அவை தொடர்பான விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் சைனாவின் அரசாங்கம் அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது இந்த இடங்களில் பல ஆஃப்டர் ஷாக்ஸும் கூட பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. 11:08 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்.
9: என்னது?
8: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
11: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கை ராசியான இடம் விவாகா டொராண்டோ,
11: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகோ அழகு. 6477873784.
0: இசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:22 ஹீரோ திரைப்பட பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த வேளையில் இந்த பூமியில் மனிதர்கள் நாங்கள் தான் புத்திசாலித்தனம் மிக்க உயிரினங்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களை போலவே இந்த பூமியில் வந்து இனிய ஒரு சில புத்திசாலித்தனமான உயிரினங்களும் கூட இருக்கின்றன. அதில் ஆக்டோபஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு முதுகெலும்பில்லாத விலங்கு வந்து ஆச்சரியம் தரத்தக்க பல நடவடிக்கைகளை ஏற்கனவே காட்டியிருக்கின்ற நிலையில் அந்த ஆக்டோபசஸ் தொடர்பாக செய்யப்பட்டிருக்கின்ற புதிய ஆய்வு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியத்தை தந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு ஆய்வு முடிவு பகிரப்பட்டிருக்கின்றது. ஆக்டோபஸ் என்று சொல்லி பார்த்தால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான விலங்குகளில் அதுவும் ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் கூட இந்த பூமியில் புதிய விடயங்களை வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு விலங்காக இருக்கின்றது என்பதுதான் இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஜேர்னல் கரண்ட் பயாலஜியில் தான் ஒரு புதிய ஆய்வொன்றை முடிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த ஆய்விலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆக்டோபஸுக்காக கண்ணாடிகள் வந்து வைக்கப்பட்டிருந்தனவா. ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற உணவை அந்த கண்ணாடியில் பிம்பமாக அந்த ஆக்டோபசஸ் வந்து காணக்கூடிய வகையிலும் கூட அவை உருவாக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் அந்த ஆக்டோபஸ் வந்து அந்த கண்ணாடியை பயன்படுத்த தெரிந்து வைத்திருக்கின்றது அல்லது அதை கற்றுக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் தனக்கான அந்த சுவைமிக்க உணவை தேடிக்கொள்வதற்கு அதுவும் கூட இந்த ஸ்பேஷியல் திங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய இடம் சார்ந்த சிந்தனை திறனை பயன்படுத்துகின்றது என்பதைத்தான் இப்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த ஸ்பேஷியல் திங்கிங்கை பொறுத்தளவில் இதுவரைக்குமே ஏனைய முதுகெலும்பில்லாத விலங்குகளில் அந்த மாதிரியான ஒரு திறமை இருப்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே முதல் தடவையாக அந்த இன்வெர்டிபிரேட்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஆக்டோபசஸும் கூட ஸ்பேஷியல் திங்கிங்கை செய்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த ஆய்வில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். டார்ட்மவுத் காலேஜில் தான் ஆய்வாளர்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்த்திருந்தார்கள். இரண்டு கலிபோர்னியா டூ ஸ்பாட் ஆக்டோபசஸ் வந்து அதில் பயன்படுத்தப்பட்டிருந்தனவா. மூன்று ஆக்டோபசஸை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு தனித்த இனம் ஆக்டோபஸ், பீமா கியூலாய்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தனித்த இனம்தான். மூன்று ஆக்டோபசஸ் இந்த ஆய்விலே பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருந்தார்கள். இந்த ஆய்வுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தால் தனது உணவு மூலத்தை கண்டுபிடிப்பதற்கு கண்ணாடியை பயன்படுத்த இந்த விலங்குகளுக்கு பயிற்சி அளிக்க முடியுமா என்று சொல்லி கண்டறிவதுதான் அந்த ஆய்வின் நோக்கமாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருந்திருக்கிறார்கள். இந்த பூமியில் மனிதர்கள் பிறக்கின்ற போது கண்ணாடியை பயன்படுத்த அவர்களுக்கு உடனடியாக தெரிவதில்லை. ஆனால் அதை நாங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுகின்றோம் காலப்போக்கிலே என்று சொல்லித்தான் அந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி தான் இந்த ஆக்டோபஸ்களாலும் கூட பொருட்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்லி ஊகித்து கண்டுபிடிப்பதற்கு கண்ணாடியை பயன்படுத்த கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணாடியை பயன்படுத்துவதற்கான முதல் பயிற்சியின் போது அல்லது முதல் முயற்சியின் போது எல்லா ஆக்டோபஸும் கூட என்ன செய்தது என்று சொன்னாலும் அந்த கண்ணாடியில் தெரிந்திருக்கக்கூடிய அந்த இறையின் பிம்பத்தை நோக்கித்தானாம் அது நகர்ந்திருக்கின்றன. ஏனென்றால் அந்த கண்ணாடிக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பிம்பம் தான் அதில் தெரியும். எனவே கண்ணாடிக்குள் தான் தனது இறை இருக்கின்றது என்று சொல்லி நினைத்து அவை ஆரம்பத்தில் முதல் தடவையாக அந்த பயிற்சியை செய்கின்ற போது அவை அந்த பிம்பத்தை நோக்கித்தானாம் நகர்ந்திருக்கின்றன. ஆனால் அங்கே உண்மையான உணவு இல்லை என்று சொல்லி அது முதல் தடவையாக கண்டுகொள்கின்ற போது அதுக்கு பிறகு உண்மையான ஒரு நண்டொன்றை பிடிப்பதற்கு அது கண்ணாடியில் தெரிந்திருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை நோக்கி நகராமல் அதற்கு எதிர்ப்பக்கமாக அது நகர்ந்து அது அதனை கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு அறிவை அது வளர்த்து கொள்வதற்கு ஒரு 10 to 12 முயற்சிகள் அந்த ஆக்டோபசஸுக்கு தேவைப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட இங்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு ஆக்டோபசஸ் வந்து இந்த கண்ணாடியோடு பழகி கொண்டவுடன் இன்னும் ஒரு முக்கியமான சோதனையை தொடங்கியிருந்தார்கள். அதே நேரம் இந்த ஆக்டோபஸ் தொடர்பாக இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து டூல் யூஸை செய்யக்கூடிய ஒரு முதுகெலும்பில்லாத உயிரினமாகவும் கூட அறியப்படுகின்றது. பெரும்பாலும் ஏனைய மெமல்ஸ் குரங்குகளோ அல்லது ஒரு சில பறவைகள் மாதிரித்தான் இந்த ஒரு பிஹேவியர்ஸை வந்து டூல் யூஸை செய்யக்கூடிய அளவுக்கு அவையும் கூட அறிவுமிக்க உயிரினங்களாக இருந்திருக்கின்றன. அதை தாண்டி அதன் அந்த பிரெயின் பவர் வந்து
அதன் அந்த ஒரு கைகளில் நிறைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அந்த ஆமிலும் வந்து நிறைய அந்த மூளையோடு தொடர்புடைய நரம்புகள் காணப்படுகின்றனவாம். இதன் காரணமாக அந்த கைகளினால் அவை வந்து சுவையை உணர முடியும், ஒன்றை அவற்றினால் தொட முடியும். அதே நேரம் பகுதியளவிலே தனித்த ரீதியில் சுதந்திரமாக அந்த கைகளை வந்து அது நகர்த்த முடியும் என்று சொல்லியும் கூட அந்த ஆக்டோபஸ் தொடர்பான ஆச்சரியமான விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே தொடு உணர்வின் மூலமாக அவை தங்களது இரையை கண்டறிய அந்த ஒரு மாற்றத்தை கற்றுக்கொள்ள தொடங்கியதில் இருந்து உண்மையான இறைக்கு பதிலாக நண்டுகளின் அந்த வேர்ச்சுவல் இமேஜஸை தான் பயன்படுத்த தொடங்கியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆக்டோபஸும் ஒரு தனித்த ஒரு பெட்டியில், திறந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்டது. அந்த பெட்டிக்கு நேராக அதுக்கு முன்னால் ஒரு கண்ணாடியும் கூட பொருத்தப்பட்டிருந்ததாம். அந்த வேர்ச்சுவல் கிராப் வந்து ஆக்டோபஸுக்கு பின்னால் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது. அது கண்ணாடி வழியாக மட்டும்தான் அந்த நண்டின் படத்தை பார்க்க முடியும் என்று சொல்லியும் கூட அந்த இடம் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த ஆக்டோபஸ் வந்து அந்த நண்டு எங்கே இருக்கின்றது என்று சொல்லி அடையாளம் கண்டுதான் அதை நோக்கி அது நகர வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான ஒரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 73% அந்த ட்ரையலிலே அந்த ஆக்டோபஸஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சமயங்களில் அந்த இறைகள் வந்து இருக்கக்கூடிய இடங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட போது ஒரு 180 degrees அவை திரும்ப வேண்டியதாகவும் கூட இருந்திருக்கின்றது. அது எல்லாவற்றையும் அந்த ஆக்டோபஸ்கள் வந்து சரியாக செய்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆச்சரியம் தரத்தக்க தகவல்களாகத்தான் அவை இப்போது பார்க்கப்படுகின்றன. எனவே இந்த நிலையில்தான் விஞ்ஞானிகள் வந்து இப்போது சற்று வித்தியாசமாக சிந்திக்க தொடங்கியிருக்கின்றார்கள். எப்படி இந்த மாதிரியான ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அவற்றுக்கு எப்படி உருவாக்குகின்றது என்பதை நாங்கள் இப்போது தெரிந்து கொள்ள தொடங்கியிருக்கின்றோம் என்பதைத்தான் அந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் எங்களிடமிருந்து மிக நீண்ட தொலைவில் தானாம் இந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஆக்டோபஸ் இருக்கின்றன. ஒரு 350 தொடக்கம் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு புழுதான் எங்கள் இரண்டு பேருக்கும், அதாவது ஆக்டோபஸுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு பொது மூதாதையராக இருந்திருக்கின்றதாம். எனவே இப்போதைய மனிதர்களும் ஆக்டோபஸும் பரிணாம ரீதியாக மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்பட்டாலும் கூட அவற்றுக்கும் ஒரு வகையிலே கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையிலான ஒரு மூளை வளர்ச்சி அல்லது ஒரு தெளிவு திறன் வந்து உருவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. தாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்பதன் அடிப்படையில் அவற்றினாலும் கூட சிந்திக்க முடியும் என்பது தொடர்பாக இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஆனால் மேலதிகமாகவும் இது தொடர்பான ஆய்வுகள் செய்யப்படுகின்ற போதுதான் அவை எப்படி அந்த தீர்மானங்களை எடுக்கின்றன என்பது தொடர்பாக சரியாக கண்டு கொள்ள முடியும் என்பது தொடர்பாகவும் கரண்ட் பாலஜி என்று சொல்லப்படுகின்ற ஜேர்னலில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:30 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-59 2-2-6-4-7-5-4-9-0-0-5-9.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63
0: 88. எத்திசையும் எங்களிசை. East FM 102.7.

நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:44 ஆகியிருக்கின்றது. ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 ஒரு வார காலத்தை இப்போது நிறைவு செய்திருக்கின்றோம். மிக பரபரப்பாக 3 நாடுகளில் இந்த போட்டிகள் வந்து நடைபெற்று வருகின்றன. இந்த ஒரு பிரபலமான பிரம்மாண்டமான அந்த ஒரு டோர்னமெண்ட் என்பது ஒரு அக்லி கிளைமேட் கோஸ்டோடு தான் வருகின்றது என்பதை ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். நார்த் அமெரிக்க கண்டத்தில் தான் 3 நாடுகள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு முதலாவது போட்டியாக இந்த 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து ஆரம்பித்திருக்கின்றது. 48 அணிகள் முதல் தடவையாக பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போட்டியாகவும் கூட இது நடத்தப்படுவது எல்லோருக்கும் தெரியும். 16 நகரங்கள் இந்த போட்டிகளை வந்து நடத்துகின்றன. கனடாவில் 2, மெக்சிகோவில் 3, அதே நேரம் அமெரிக்காவில் 11 சிட்டிஸிலும் கூட இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்ற நிலையில் இப்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், இந்த ஒட்டுமொத்த போட்டிகளுமே ஒரு 9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷனை உருவாக்கக்கூடும் என்று சொல்லித்தான் ஒரு பெரும் கவலையையும் கூட வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த 9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன் என்று சொல்லி பார்த்தால் அது எந்த அளவுக்கு சமமானது என்று சொல்லியும் கூட அதுக்கான விளக்கங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் கார்ஸ் பயணிக்கின்ற போது அதிலிருந்து எந்த அளவுக்கு எமிஷன் வெளிவருமோ அதற்கு சமமானதாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 2 மில்லியன் கார்கள் ஒரு வருடத்திற்கு ஓடுகின்ற போது வரக்கூடிய அந்த எமிஷனை நாங்கள் ஒரு மாதத்திலேயே இந்த போட்டிகளின் மூலமாக வெளியிடுகின்றோம் என்று சொல்லித்தான் இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாரிஸில் 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் அந்த விளையாட்டுப் போட்டிகளின் போது வெளியிடப்பட்ட எமிஷனிலும் பார்க்க 5 மடங்கு உயர்வான ஒரு எமிஷன் தான் இந்த முறை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 வெளியிடப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் லண்டனை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு விஞ்ஞானிகள் குழு வந்து அறிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த எமிஷன் அதிகம் இருப்பதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தால் அந்த ஸ்டேடியம்ஸாக இருக்கலாம், அதன் உருவாக்கமாக இருக்கலாம் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல ஸ்டேடியம்ஸ் வந்து பயன்பாட்டில் இருக்கின்றன. அவை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணப்பட்டு தான் இந்த போட்டிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த முறை இந்த எமிஷன் அதிகம் இருப்பதற்கான காரணம் ஜியோகிராஃபி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் என்று சொல்லி பார்த்தால் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த வேர்ல்ட் கப்பில் மோஸ்ட் ஜியோகிராஃபிக்கலி ஸ்ப்ரெட் அவுட் வேர்ல்ட் கப் இதுதான் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். புவியியல் ரீதியாக மிக பரந்துபட்ட இடத்தில் நடக்கின்ற ஒரு வேர்ல்ட் கப்பாக இது நடக்கின்றது என்பது சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்வுகளில் இந்த கேம்ஸிலே பங்கேற்கக்கூடிய பலர் அல்லது அது சம்பந்தப்பட்ட பலர் வந்து செய்யக்கூடிய அந்த ஏர் டிராவல் தான் இந்த அளவுக்கு மிக அதிகமாக அந்த எமிஷன் வெளியிடப்படுவதற்கு காரணத்தை உருவாக்கியிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த போட்டிகள் நடைபெறக்கூடிய 2 முக்கியமான நகரங்கள்னு சொல்லி பார்த்தால் வான்கூவரிலிருந்து மயாமி, அந்த 2 நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 4,500 கிலோமீட்டர்ஸையும் கூட தாண்டி இருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு போட்டிக்கும் அதில் பங்கேற்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அல்லது அதை பார்க்க விரும்பக்கூடிய அந்த ஃபேன்ஸ், மீடியா க்ரூஸ் அல்லது அந்த டீம் மெம்பர்ஸ், அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய ஸ்டாஃப் அல்லது போட்டியை ஒழுங்கமைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அனைவருமே இந்த நார்த் அமெரிக்காவில் பல தடவைகள் ஒவ்வொரு சிட்டியிலிருந்து இன்னொரு சிட்டிக்கு பறந்தாக வேண்டியதாக இருக்கும். இதுதான் இந்த அளவுக்கு எமிஷனை

உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பது தான் இங்கு இந்த கிளைமேட் சயின்டிஸ்ட் வந்து வெளிவைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை என்பது தொடர்பாகவும் இந்த பொழுதில் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே இந்த உலகம் வந்து உலக வெப்பமயமாதலின் விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே மேலதிகமான எமிஷன் இந்த போட்டியின் போது வெளியிடப்படுகின்றமே மேலதிகமான பாதிப்புகளை உருவாக்கும் என்ற ஒரு கவலை தான் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 11:48 நிமிடமாக இருக்கின்றது.

0: 11:52 நேற்று என்ற நாளையின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது, முகில் கூட்டங்களும் வானத்தில் இருக்கின்றது. மாலை இப்பொழுதில் மழை தூர தொடங்கலாம். இரவு வரை ஒரு 15 மில்லிமீட்டர் அளவிலான மழையை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகின்றது. எரிபொருள் விலையில் ஒரு நல்ல மாற்றம் நாளைக்கு இருக்கும். இன்றிலும் பார்க்க 5% குறைவான விலையில் நாளைய தினத்தில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு, இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் வினிதா. நன்றி, வணக்கம். மேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
1: Your favorite music on your favorite station 102.7 East FM.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394-416-289-9993.
5: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
6: Astro Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 17 2026 புதன்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் வளமை போன்ற ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 102.7 தொடர்ந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்பு எல்லை கங்கு அலைங்கால் இருக்கிறீங்கன்னு சொன்னா டோன்ட் வரி, ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. அதனூடாக உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அப்படியே நாங்கள் வெளியே காலநிலையை பார்க்கலாம். வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கும்போது இப்போது 18 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 21 இருக்கும். ஒரு 4 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெறலாம் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைக்கு 20 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் சிறிதளவு மழைக்கான வாய்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இன்று இரவு பொழுதில்தான் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைக்கும் மழை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% குறைவடைய இருக்கின்றது. நேற்றிலிருந்து இன்றைக்கு 4% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 5% குறைவடைய இருக்கின்றது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு டொரண்டோ ஸ்டேடியத்தில் இரண்டாவது நாளாக ஃபிஃபா வேர்ல்ட் கப் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. இது தொடர்பாக சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. டொரண்டோ டாட் சிஏக்கு போனீங்க என்றால் அது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய எக்ஸ்தலத்திலும் நீங்கள் இது தொடர்பாக பார்த்துக்கொள்ள முடியும். இப்போது ரெண்டு மேட்சஸ் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு லைவ் மேட்ச் ப்ராட்காஸ்டிக் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நேத்தன் பிலிப்ஸ் கேரில் இது வந்து இந்த ஃபேன் ஃபெஸ்ட் பார்ட்டிஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான இந்த ஃபுல் ஸ்கெட்யூல் வந்து இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேத்தன் பிலிப்ஸ் கேரில் இந்த வாட்ச் பார்ட்டிஸுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மேட்சை எத்தனை மணிக்கெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லி, இன்றைக்கு வந்து ஒரு மணிக்கு போர்ச்சுகல் வர்சஸ் காங்கோ, அதே போன்று நான்கு மணிக்கு இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா, ஏழு மணிக்கு கானா வர்சஸ் பனாமா, அதே போன்று பத்து மணிக்கு வந்து உஸ்பெஸ்கிஸ்தான் வர்சஸ் கொலம்பியா, இந்த மேட்சஸ் வந்து நீங்கள் நேத்தன் பிலிப்ஸ் கேரில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. அதே போன்று நாளைக்கு இருக்கின்றது தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் என்னென்ன மேட்சஸ் நீங்கள் பார்க்கலாம் நேத்தன் பிலிப்ஸ் கேரில் அப்படி என்று சொல்லி அது தொடர்பாக சிட்டி வந்து விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. 12 மணி 9 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: Music. On your favorite station. 102.7. East FM.
1: Wow. அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Dikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagira, 416-299-1020.
4: Vidya Sahar Live in Concert, iClean Canada, Valangum Appadipodu. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28, 4 நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27th தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். கிரோவ் சிட்டி ஷாப்பிங். ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. ஆகஸ்ட் 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514, 416-456-3514.
6: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, Metrum Tangless Water Heaters, Visseda Vilayil, Oru Verida Vattiyetta, Thamadithu Kattakoodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Surveyai Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Utpada, GTA Perumbagathil, Thamadu Surveyinai Valangugindargal, Raman Home Comfort, Markhaman Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா. ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா. ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம். 22 மாலை திருக்கல்யாணம். 23 மாலை விஷட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம். ஜூன் 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
9: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 IP Gold House திருமணம், பூப்பணித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D, New Delhi Drive, Unit 6, Markham 905-558-90.
10: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
11: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
12: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798 6478182798.
13: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

12:25 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம், ட்ரோனோ மேப்பிள் லீவ்ஸ் வந்து தங்களுடைய புதிய கோச்சாக வந்து ஹெட் கோச்சாக ஒருவரை தெரிவு செய்திருப்பதாக கூறியிருக்கின்றது. 41வது ஹெட் கோச்சாக யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்ன்னு சொன்னால் ஜிம் ஹில்லர், இவர் தான் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 57 வயதான இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் கிங்ஸினுடைய 3 சீசனுக்கான ஹெட் கோச்சாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 175 கேம்ஸுக்கு மேலாக இவர் அவர்களுக்கு கோச்சாக இருந்திருக்கின்றார். அதே போன்று இப்போது ட்ரோனோ மேப்பிள் லீவ்ஸுக்கான 41வது ஹெட் கோச்சாக இவர் இப்போது தலைமை வகிக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இவருடைய ஹையரிங்கை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் கோச்சிங் மூவ் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ட்ரோனோ மேப்பிள் லீவ்ஸுக்கு. வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பிரான்சில் நடந்து முடிந்த G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பலமுறை பேசியதாக கனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெறாதமைக்கு காரணங்கள் எதுவும் இல்லை எனவும் கனடிய பிரதமர் கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோருடன் மட்டுமே அமெரிக்க அதிபர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நிகழ்த்தியிருந்தார். தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது என அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியாக தாவேக ஆட்சி உள்ளது என முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பின் பின்னர் வைகோ வரவேற்றுள்ளார். முன்னதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்திருந்தார். சொந்த சின்னத்தில் அல்லாமல் திமுகவின் சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட காரணத்தை தாவேக அரசிற்கு ஆதரவளிக்க முடியாத நிலையில் மதிமுக உள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 7.8 மில்லியன் ரூபாய் நிதியினை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு eastfm.ca.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான, பேங்க்குக்கு போனான, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது நான் அவங்களை ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்கறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீட்டு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
5: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayum 0% Retail Finance Cheyingal Anithu Trim 2026 Nissan Kicksum 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Matum Finance Rateil Peralam 2025 Infinity QX50 Kal 0% Finance and Lease Rateil Kathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayum Vandu Paarungal Anithu Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
7: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய் சிங்கப்பூர் டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்
7: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு
8: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
7: 3341 மார்க்கம் ரோட் மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
8: 416-293-7287
7: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
8: 416-461-6401
9: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர் விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள் சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும் டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில் டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080
6: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம் ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா ஜூன் 20 சனி சப்பரம் ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும் ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109
10: ஸ்காபரோவில்
11: அகரம் சில்க்
10: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்
11: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ் அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்
10: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
11: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
10: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
11: அகரம் பட்டுக்களின் சிகரம்
12: நல்ல பாட்டு நல்ல விஷயம்
13: FM 102.7
12: East FM.ca

12:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, டொரண்டோவிலேயே இன்றைக்கு ஃபீஃபா வேர்ல்ட் கப் இடம்பெற இருக்கிறது என்பது தெரிந்த விஷயம். இன்று 7 மணிக்கு இது இடம்பெறப் போகின்றது. இந்த வேளையிலே எந்தெந்த அணிகள் இன்றைய நாள் டொரண்டோ ஸ்டேடியத்தில் விளையாட இருக்கின்றன சொல்லி பார்த்தால், 34வது ரேங்க்ட் பனாமா அணியும், அதே போன்று 73வது ரேங்க் பண்ணப்பட்ட கானாவும் முதல் தடவையாக கனடாவிலே இப்போது இன்றைய நாள் விளையாட இருக்கின்றன என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று அமெரிக்காவிலே டாலஸ் மற்றும் டெக்சஸில் வெவ்வேறு போட்டிகள் இடம்பெறுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் குரோஷியா இடையிலான போட்டி இடம்பெற போகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே வீதி முடக்கங்கள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக்கொள்ள முடியும். ரோட் க்ளோஷர்ஸ் எல்லாம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகின்றன அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே டவுன் டவுன் பகுதியிலே அல்லது வந்து ஃபீஃபா மேட்சஸ் நடைபெறுகின்ற அந்த பகுதிகளில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளும்போது பொது போக்குவரத்துக்களையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு

பார்த்துவிட்டு, அதே போன்று வீதிகளினுடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அதையும் பார்த்துவிட்டு செல்வது, உங்களுடைய பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வது போன்றவை உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று சொல்லி அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த வேளையிலே இப்போது ஆர்பிசி கார்டு வைத்திருப்பவர்கள் ஏவிஎன் ரிவார்ட் கார்டு மெம்பர்ஸாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், அல்லது வந்து ஏவிஎன் ரிவார்டு நீங்கள் ஒரு ஆர்பிசி கிளையண்ட் இல்லை ஆனால் ஏவிஎன் ரிவார்டு மெம்பர்ஷிப் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு இப்போது டிக்கெட் மாஸ்டரில் ஏராளமான லைவ் கன்சர்ட்ஸை பார்க்கக்கூடிய டிக்கெட்ஸை வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை வந்து ரிடீம் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இப்போது வருகின்றதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்பிசி மற்றும் லைவ் நேஷன் கனடா இணைந்து இந்த அறிவித்தலை செய்திருக்கின்றார்கள். அதாவது ஏவிஎன் ரிவார்ட்ஸ் அந்த கார்டு வைத்திருக்கிறவர்கள் அல்லது வந்து ஆர்பிசியின் கிளையண்டாக இருந்து இந்த ஏவிஎன் ரிவார்ட் கார்டு வைத்திருப்பவர்கள் நீங்கள் யாரும் இந்த லைவ் கன்சர்ட்ஸுக்கு வந்து டிக்கெட் மாஸ்டர் ஊடாக உங்களுடைய டிக்கெட்டை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாயிண்ட்ஸை வந்து இப்போது பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இனாஃப் பாயிண்ட்ஸ் இல்லாவிட்டாலும் இருக்கிற பாயிண்ட்ஸை கொடுத்து மீதிக்கு வந்து நீங்கள் பணத்தை செலுத்திக் கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கின்றதா? இப்படியான வசதியோடு இப்போது நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மூலமே டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கடந்த ஆண்டு ஏர் கனடா தங்களுடைய ஏரோப்ளான் மெம்பர்ஸுக்கு அறிவித்திருந்தமையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
1: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட். சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
1: மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham & Shepherd Hitkarihil, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1 புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி விளம்பரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
0: பாட்டுக்கொரு பண்பலை. East FM 102.7.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் வெளியே வெப்பநிலை 19 காணப்படுகின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 21 இருக்கப் போகிறது. 4 மணியளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். மழைக்கான வாய்ப்பு இரவிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. 9 மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அதேபோன்று நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 20 நாளை அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். நள்ளிரவுக்கு பின்னர் 5% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் உங்களோடு இணைந்திருக்கலாம் 102.7 ஊடாக. அதேபோன்று stfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழலாம். அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் stfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் stfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். stfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கிறது estfm102.7@gmail.com.

1:07 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். இன்றைக்கு ஃபீஃபா மேட்ச் வந்து ட்ரெனோ ஸ்டேடியத்திலும் இடம்பெற இருக்கின்றது. 2வது மேட்சாக இந்த நேரத்திலே வந்து இன்றைக்கு இரவில் மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இடியுடன் கூடியதாகவும் இருக்கும். 40 மில்லிமீட்டர் அளவில் இன்று இரவில் 9 மணிக்கு பின்னர் வரை இருக்கின்ற இந்த மழை வந்து கொஞ்சம் காற்றோடு கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகம் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லியும் ட்ரெனோ பகுதியில் காணப்படலாம் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாட்ச் பாரிஸுக்கு அல்லது வந்து ஃபீஃபா போட்டிகள் பார்க்க செல்பவர்கள், நீங்கள் அதற்கேற்ற வாயிலே வந்து உடைகளை அணிந்து கொள்வது நல்லது. அதே போன்று ரெயின் கோட் போட்டுக்கொள்ள வேண்டும். அம்ப்ரெல்லா வந்து குடை சில இடங்களில் விடமாட்டார்கள். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அதற்கேற்ற வகையிலே திட்டமிட்டுக் கொள்வது நல்லது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு 7 மணிக்கு கானா மற்றும் பனாமா அணிகள் எங்களுடைய பிஎம்ஓ ஸ்டேடியத்தில் ட்ரெனோ ஸ்டேடியத்தில் விளையாட இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மணி 9 நிமிடமாக இருக்கின்றது. வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று வீதி முடக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். பொது போக்குவரத்துக்களை எடுப்பவர்கள் அதை கேட்ட வகையில் அதையும் வந்து நீங்கள் ஸ்கெட்யூலை பார்த்துக் கொள்வது நல்லது. அதே போன்று ட்ரெனோ போலீஸார் தங்கடகிடமே மீள ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். ட்ரெண்டோ ஸ்டேடியம் அதே போன்று ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் நடைபெறுகின்ற இடங்கள் போன்றவை எல்லாம் அந்த அதை அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் கூட நோ ட்ரோன் ஜோனாக இருக்கின்றது. இந்த ட்ரோன்ஸும் அங்கே பறக்க விடப்பட முடியாது. விடுபவர்களுக்கு தண்டப்பணம் இருக்கும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். 1:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுங்க. கேளுங்க, எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
0: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமெட் தம்சீன்,
2: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ், நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
3: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
4: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
3: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1260-1256-1200.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours, 416-474-1398, 416-821-6929.
7: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060.
8: 817-5060. You are in good hands with Allstate.
9: Camsonics Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 camsonics.com.
10: காலம் தரும் நாயகனே.
11: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், June 21st ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1st புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
12: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போது ஹெல்த் கனடா வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறது. அது தொடர்பான ஒரு வார்னிங்கை செய்திருக்கின்றது. சாஃப்ட் ஷெல்டு ஹைப்பர்பெரிக் சேம்பர்ஸ் இதுதான். ஏனென்று சொன்னால் இது வந்து தொற்று நோய்களை பரப்பக்கூடியதாக இருக்கின்றது, மூச்சு திணறலை ஏற்படுத்தி ஈவன் மரணத்தை கூட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு புதிய பொது ஆலோசனை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பான எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது. இந்த சாஃப்ட் ஷீல்டு ஹைப்பர்பெரிக் சேம்பர்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் இது வந்து ஈஸியாக கேரி பண்ணக்கூடியதாகவும் ஜிப்பர்ஸை கொண்டதாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக இந்த டைவர்ஸ் நீருக்கடியில் செல்லக்கூடியவர்கள், அதே போன்று மவுண்டன் கிளைம்பர்ஸ் மலையேறுபவர்கள் போன்றோர் தங்களுடைய அந்த சோர்வை போக்குவதற்கும் தங்களுடைய அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூக்களை வந்து சரிப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகின்ற விடியம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதுல ரெண்டு விதம் இருக்கின்றதாம், ஹார்ட் ஷெல்டு வெர்ஷனும் சாஃப்ட் ஷெல்டு வெர்ஷனும். ஆனால் இந்த சாஃப்ட் ஷெல்டு வெர்ஷன் தான் இப்போது சரியில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து தொற்று நோய்களை பரப்பக்கூடியதாக இருக்கின்றது, மூச்சு திணறலை ஏற்படுத்தி உயிரிழப்புகளை கூட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, இதனால்தான் இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போது ஹெல்த் கனடா வந்து இந்த எச்சரிக்கையினை விடுத்திருக்கின்றது. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் உத்தேச வரைவினை தாம் பார்வையிட்டதாகவும் தமது எதிர்பார்ப்புகளை தாண்டியும் திருப்திகரமாக அது இருந்ததாகவும் கனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். நிலைமைகளை முற்றிலும் மாற்றக்கூடிய சாத்தியங்களை கொண்டுள்ள குறித்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் கனடா தன்னாலி என்ற பங்களிப்பை வழங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு கவனம் பெற்றுள்ள நிலையில் மாநில அரசின் வருவாயை பெருக்கும் திட்டங்களை புதிய தமிழக வெற்றிக்கழக அரசு கொண்டுவர வேண்டுமென அரசிற்கு ஆதரவளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. வரி வருமான மேலாண்மையை முறையாக செய்யாதது முந்தைய திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் மீதான குற்றச்சாட்டாக உள்ள போதிலும் எதிர்காலத்தில் தமிழக மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றாத வகையில் வருமான அதிகரிப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தாவேகா அரசுக்கு உள்ளதாக அது தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அடங்கலான எவராக இருந்தாலும் சிறை செல்வதற்கு தயாராகவே இருக்க வேண்டுமென அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தவறு செய்திருப்பது உறுதியானால் சட்டத்தின் முன் எந்த நிபந்தனைகளும் இல்லையென அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 1:37 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 போர்ச்சுகலுக்கும் காங்கோ குடியரசுக்கும் இடையிலே இப்போது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 35 நிமிடங்கள் கடந்திருக்கின்றது. இந்த வேளையிலே 1 கோலோடு போர்ச்சுகல் அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
4: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
5: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4128.
6: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகை அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன், 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
8: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-754-8881.
0: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில், 416-293-4000.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
10: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
11: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
10: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
11: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
10: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63 88.
12: The station with the best music.
2: East FM. Feel the power. Feel the bass. 102.7 FM.

1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, உங்களுக்கு யாரு தெரிஞ்சாங்க ஒளியில. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஃபீஃபா வேர்ல்ட் கப் போர்ச்சுகலுக்கும் ஹாங்கோ குடியரசுக்கும் இடையிலே ஹூஸ்டனில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 45 கடந்திருக்கின்றது. இந்த நிலையில் போர்ச்சுகல் வந்து 1 முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரிந்த வேளையிலே யோக்ரிஜினல் பலிசாரர் உடையத்தை கூறியிருக்கிறார்கள். ஒரு ஜோர்ஜினா மேன் ஒருத்தர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். ப்ரொஜெக்ட் வினி 2026 இந்த ஆண்டினுடைய ஏப்ரலிலே வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்ததாம் இந்த விசாரணைகள். இதிலே வந்து போதை மருந்து கடத்தலோடு தொடர்பு பட்டதான விசாரணையாக இருந்திருக்கின்றது. இதிலே போதை மருந்து மாத்திரமில்லாமல் லோடட் கன், அதே போன்று ஏராளமான கேஷ் இப்படி என்று சொல்லி பல பொருட்கள் தங்கள் கைவசமான வாகின அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இந்த நபரோடு தொடர்பு பட்டதாக 2 வந்து இந்த சந்தேகத்திற்கிடமான நபரை தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த பொருட்கள் எல்லாம் கண்டறியப்பட்டிருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். இது வந்து டவுன் ஆஃப் ஜோர்ஜினா, அதே போன்று அதனை சுற்றியிருக்கின்ற இடங்களில் ட்ரக்ஸ் டீலிங் தொடர்பாகத்தான் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 2 எக்ஸிக்யூட்டிவ் சர்ச் வாரண்ட்ஸ் நடைபெற்றிருக்கிறது இந்த 2 குடியிருப்புகளிலும். இதன்போது கொக்கெயின் மற்றும் ஏராளமான கனேடியன் கரன்சி, லோடட் ஃபயர் ஆர்ம் என்று சொல்லி பல கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இந்த நபர் யார் அப்படி என்று சொன்னால், ஜோர்ஜினாவை சேர்ந்தவர், 26 பூசணன் உதயகுமார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 10 சார்ஜஸ் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் போலீசார் கூறியிருக்கின்றார்.

1:53 ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போர்ச்சுகல் மற்றும் காங்கோ குடியரசு ஆகிய நாடுகளுக்கிடையே ஹூஸ்டனில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹாஃப் டைம் ஆக போது இருக்கின்றது. இந்த நேரத்திலே சற்று முன்னர் வந்து காங்கோ குடியரசும் தன்னுடைய முதல் கோலை போட்டிருக்கிறது, முதலாவது கோல். இதன் அடிப்படையில் இப்போது இரண்டு அணிகளும் சமநிலையில் காணப்படுகின்றன, 1:1 என்ற ரேஷியோவில். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165082 4165082 4165082 அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
3: Master Productions, Mattum She Shop Entertainment, Pirmayudan, Valangum, Valangum, Anirudh XV, Tour in Toronto, Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
4: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 4162899993.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4165582551 4165582551.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:02 இஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் வெளிய வெப்பநிலை 18 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 21 இருக்க போகிறது. அதே வேளையிலே மழைக்கான சாத்தியம் இரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இன்னும் பின்னால் போயிருக்கிறது. 10 அளவிலே இந்த மழை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். 4 மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% குறைவடைய இருக்கிறது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் உங்களோடு இணைந்திருக்கலாம். istfm.ca இருக்கின்றது, அல்லது வந்து பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழோடாகவும், யூடியூபில் istfm 102.7 பார்த்து மகிழலாம். istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது istfm 102.7@gmail.com.

0: 2:10 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரிந்த வேளையிலே ஃபீஃபா வேர்ல்ட் கப் எங்களுடைய டொரண்டோ ஸ்டேடியத்திலும் இடம்பெற இருக்கின்றது இன்றிரவு 7 மணிக்கு. இது வந்து பனாமா மற்றும் கானா அணிகளுக்கு இடையிலே இடம்பெற இருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் இப்போவே வந்து கூடியிருக்கின்றார்கள், ஒரு எக்ஸைட்மெண்டாவோடு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே ஹூஸ்டனில் போர்ச்சுகல் மற்றும் ஹாங்கோ குடியரசுக்கு இடையிலான போட்டிகள் இப்போது ஹாஃப் டைம் முடிந்து மீளவும் ஆரம்பமாகி இருக்கின்றன. 1-1 என்ற ரீதியில் 2 அணிகளும் இதுவரையில் சமநிலையில் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையில் இருந்து நாங்கள் இப்பொழுது இங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிபிஎல் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் வாசன் இணை பேக்கருடன் கூடிய டவுன் வாசன் இணை 723,000 டாலர்கள் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய புதிய வீடுகளினுடைய விற்பனை தொடர்பில் நாங்கள் விவரங்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். ஹைவே 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்புக்கு அண்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. மிகவும் பிரபலமான புரூக்ளின் கம்யூனிட்டியில் பிட்பியில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு பேக்யார்டுடன் கூடிய ஒரு புத்தம் புதிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுசன் இணை பிட்பியில் 723,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இந்த வாய்ப்பினை உங்களுக்காக லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-888-8044. அதுவேளையில் டீடாச் வீடுகள் கூட பல்வேறுபட்ட அளவுகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளினுடைய ஆரம்ப விலை 786,000 டாலர்களாக இருக்கின்றது. 1,800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் 849,000 டாலர்கள். 2,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் 889,000 டாலர்கள். அதுவேளையில் 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் 2,100 ஸ்கொயர் ஃபீட் 954,000 டாலர்கள். 2,500 ஸ்கொயர் ஃபீட் 1,031,000. 2,750 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் வீடுகளை நீங்கள் 1,083,000 இலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து புதிய வீடுகளை வாங்குவோருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசிடமிருந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை சாதகமாக பயன்படுத்திவாறு உங்களுக்கான இந்த புத்தம்புதிய வீடுகளை நீங்கள் பிட்பியில் மிகச்சிறந்த கம்யூனிட்டியாக இருக்கின்ற புரோக்லின் கம்யூனிட்டியில் ஹைவே 412 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் சொந்தமாக கொள்ள முடியும். நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. இந்த வீடுகளுக்கு பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. அதேவேளையில் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃப்ளோரில் ஹார்ட் போர்ட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப் என்று சொல்லி சிறந்த அம்சங்கள் இந்த வீடுகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இவி சார்ஜினும் உங்களுக்கு கிடைக்கப்பட போனது. ஒரு வருடத்துக்கு பின்னர் 2027 க்ளோசிங் வருகின்ற குறிப்பிடத்தக்கது. விபியில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்கேட்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். லக்ஷங்கந்தசாமி அழைக்கலாம் 416-888-8044.
0: 2:13 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: പാട്ട് നാളെ വിഷയം.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Selvarajavin Thalamiliyengam, Focus Education Services, Ippodhu, Pudhidhaganiyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarhilikku, Oru Maadha Ilavasa Vaguppai Vazhingukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக் கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6 4 7 9 9 6 5 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
5: Your favorite music on your favorite station, 102.7
6: East FM.

2:23 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லெட்டிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 7:00 PM விட்பி கனடா ஈவென்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிக்கில், மேக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபார் கிட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லெட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். 6479965922. சரி, இன்றைக்கு வந்து ட்ரோனோ ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கின்ற ஃபீஃபா வேர்ல்ட் கப்பிற்காக இப்போவே வந்து ஃபேன்ஸ் வந்து மார்ச்சஸை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ட்ரினிட்டி பெல்வுட்ஸ் பார்க் அண்ட் ஸ்டான்லி பார்க்கிலிருந்து இந்த மார்ச் வந்து ஆரம்பமாகி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் இந்த பாதைகளில் மாற்று பாதைகளை தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். வீதிகளில் தாமதங்களும் நிலவும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இது பிற்பகல் 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் எந்தெந்த வீதிகள் என்று சொல்லி பார்க்கையில் 501 குயின், அதேபோன்று 504 கிங், 63 ஆசிங்டன், இந்த பகுதிகளில் இந்த டிலே இருக்கும் அப்படி என்று சொல்லி டிடிசி வந்து கூறியிருக்கிறது. இது வந்து இந்த 3 ரூட்ஸிலும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் இப்படியான வேறு ரூட்டில் வந்து இந்த பயணங்கள் அமையும் அல்லது வந்து தாமதங்களை எதிர்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி டிடிசி தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. 2:24 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் இப்போது ஹூஸ்டனில் போர்ச்சுக்கலுக்கும் ஹாங்கோ குடியரசுக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1-1 என்ற ரீதியில் 1 மணி நேரம் கடந்த நிலையிலே 2 அணிகளும் வந்து சமநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிரான்சில் நடந்து முடிந்த G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பல முறை பேசியதாக கனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெறாதமைக்கு காரணங்கள் எதுவும் இல்லை எனவும் கனடிய பிரதமர் கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோருடன் மட்டுமே அமெரிக்க அதிபர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நிகழ்த்தியிருந்தார். தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது என அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியாக தாவேகா ஆட்சியுள்ளது என முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பின் பின்னர் வைகோ வரவேற்றுள்ளார். முன்னதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்திருந்தார். சொந்த சின்னத்தில் அல்லாமல் திமுகவின் சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட காரணத்தினால் தாவேகா அரசிற்கு ஆதரவளிக்க முடியாத நிலையில் மதிமுக உள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 7.8 மில்லியன் ரூபாய் நிதியினை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: 2:36 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஹூஸ்டனிலே வந்து ஃபீஃபாவினுடைய போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ட்ரொண்டோவில் இன்று 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. ஹூஸ்டனில் போர்ச்சுகலும் அதே போன்று கங்கோ குடியரசும் மோதிக்கொண்டிருக்கின்றன. 72 நிமிடங்கள் கடந்திருக்கின்றது. 2 அணிகளும் தலா 1 கோல் அடிப்படையிலே சமநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரொண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason 1585 Markham Road, Unit 406, 416-90
4: உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிட்டெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள். வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோ 416-288-0994 kairalitaste.com.
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20-ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20-ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. 102.7.

0: 2:45 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: விட்பியில் புரோக்லின் கம்யூனிட்டியில் உங்களுக்கான புத்தம் புதிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் நிலை 723,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மணசாமியால் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தம் புதிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் நிலை பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ் நிலை நீங்கள் 723,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். மிகவும் முக்கியமான ஒரு கம்யூனிட்டி, அனைத்து வசதிகளும் நிறைந்திருக்கிற லொகேஷன். ஹைவே 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்புக்கு அண்மையில் புரோக்லின் கம்யூனிட்டியில் விட்பியில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அதுவேளையில் டீடாச் வீடுகளும் பல்வேறுபட்ட அளவுகளில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. சிங்கிள் டீடாச் வீடுகளை நீங்கள் 786,000 டாலர்களில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். 1,800 ஸ்கொயர் ஃபீட் 849,000 டாலர்கள், 2,000 ஸ்கொயர் ஃபீட் 889,000 டாலர்கள், 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 2,100 ஸ்கொயர் ஃபீட் 954,000 டாலர்கள், 2,500 ஸ்கொயர் ஃபீட் 1,031,000, 2,750 ஸ்கொயர் ஃபீட் 1,083,000 என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளை பொறுத்தவரையில் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷ்மணசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044 விட்பியில் ஹைவே 412 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள், 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்களாக இருக்கின்றது. HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதுவேளையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 786,000 டாலர்களில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். 1,800 ஸ்கொயர் ஃபீட் 849,000 டாலர்கள், 2,000 ஸ்கொயர் ஃபீட் 889,000 டாலர்கள், 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுவெளியில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் 2,100 ஸ்கொயர் ஃபீட் 954,000 டாலர்கள், 2,500 2,750 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபிங் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. 2027 ஒரு வருடத்துக்கு பின்னரே க்ளோசிங் வருகின்றது. அழையுங்கள் லக்ஷ்மணசாமி. 2:48
0: வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது நீங்க கண்ணில் விளக்கு என்ன விடுறீங்களோ என்ன விடுறீங்களோ ஒன்றுக்கு 10 தரமாவது நீங்க அதை மேக் ஷுவர் பண்ணிக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி ஒருவருடைய அனுபவம் கூறியிருக்கிறது. ஒன்டாரியோவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் இவர். வழக்கமாக நீண்ட காலமாக நான் எல்லாவற்றுக்குமே வந்து இ ட்ரான்ஸ்ஃபர் தான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இப்படி இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து தன்னுடைய அம்மாவை டேக் கேர் பண்ணுகின்ற அந்த கேர் கிவர் வந்து தான் மந்த்லி பேமெண்ட் கொடுப்பதற்காக வளமை போன்று இமெயில இவர் வைத்திருக்கின்றார். இருந்தாலும் அந்த தடவை சொன்னால் அந்த ரெசிபியன்டுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கின்றார். அங்குதான் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால் அந்த ஃபோன் நம்பர் இவருக்கு முன்னர் வேறு ஒருத்தர் வைத்திருக்கின்றார். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 1,900 டாலர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக அந்த நபர் வந்து வித்ரோ பண்ணி எடுத்திருக்கின்றார். டிடி பேங்க் ஊடாகத்தான் இவர் அந்த டிரான்சாக்ஷனை வந்து செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இவர் வழக்கமாக அந்த பெண்மணி தன்னுடைய அந்த பேமெண்ட் கிடைத்தவுடன் இவருக்கு ஒரு மெசேஜ் போடுவாராம். ஆனால் இந்த தடவை போடவில்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதுக்கு பிறகுதான் இவர் பார்த்திருக்கிறார்.

இது ஏதோ சம்திங் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேங்குக்கு போயிருக்கிறார். அப்போது தான் அந்த தவறுதலாக இன்னும் ஒரு நபருக்கு அது அனுப்பப்பட்ட விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அவை இப்போது இது தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபோன் நம்பர்ஸுக்கு அனுப்பும் போது இமெயில் எல்லாம் சரியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய தடவை சரிபார்த்து விட்டு அதை அனுப்பிக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த விடயத்தோடு நானும் முடிவெட்டி செல்ல இருக்கின்றேன். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒருங்கிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு முடிவெட்டி செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: Ajax, Nissan and Infiniti il Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca. Yeah.

0: இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா நேரம் 3 மணி இப்பொழுது முதல் 5 மணி வரைக்கும் நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம் எப்பவும் போலவே இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது இன்று வளமை போல ஜூன் மாதம் 17 தேதி 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் 5 மணி வரைக்கும் திசையெங்கும் கிழக்குடன் கலியுகத்தில் நான் சுரேகா வணக்கம் நேயர்களே

0: நேரம் 3:07 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கோப்பைக்கான ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது போர்ச்சுகல் மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசு இரண்டு அணிகளுக்கும் இடையேயான போட்டி வந்து தற்போது மிகவும் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது. இதில் வந்து ஆரம்பத்திலேயே போர்ச்சுகல் ஒரு கோலை வந்து பதிவு செய்திருந்தாலும் உடனடியாக காங்கோ அணி வந்து நாங்களும் பதிலடி தருவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் தாங்களும் ஒரு கோலை வந்து அடித்து 1-1 என்ற சமநிலையே தற்போது வரைக்குமே இருக்கின்றது. பார்க்கலாம் ஆட்டத்தை வந்து இரண்டு அணிகளும் மிகவும் மும்முரமாக விளையாடி வருவதனால போட்டி வந்து பரபரப்பான தருணங்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் வந்து பல விமர்சனங்கள் வந்து எழும்பிக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நேரம் 3:08 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: விட்பியில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை 723,000 டாலர்களில் இருந்தும் டீட்டாச் வீடு ஒன்றினை 786,000 டாலர்களில் இருந்தும் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷ்மண் கந்தசாமி இன்றைய நாளில் தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HS2 ரீபேட்டினை இப்பொழுது அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பேக்கேட்டுடன் கூடிய 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை 723,000 டாலர்களில் இருந்து விப்பியில் சொந்தமாக கொள்ள முடியும். ஃபேஸ் 1 விற்பனை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த புதிய விற்பனையில் நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஃபேஸ் 1 விற்பனையினை பயன்படுத்தி குறைவான விலைகள் உயர்வான சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ நீங்கள் விற்பியில் சொந்தமாக கொள்ள முடியும். யாராக இருந்தாலும், குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குவோர் மட்டுமா அல்லாமல் யாராக இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய HS ரீபேட்டினை 130,000 டாலர்ஸ் வரையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1,700 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் 849,000 டாலர்கள். 2,000 ஸ்கொயர் ஃபீட் 889,000 டாலர்கள். 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 2,100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 954,000 டாலர்கள். 2,500 ஸ்கொயர் ஃபீட் 1,031,000. 2,750 ஸ்கொயர் ஃபீட் 1,083,000. இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டீடாச் வீடுகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். லட்சகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் 416-888-8044 விட்பியில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற புரூக்லின் கம்யூனிட்டியில் ஹைவே 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. ஃபேஸ் 1 விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து ஃப்ளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங், மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபின் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் செப்பரேட் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் உங்களுக்காக கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருடத்தின் பின்னரே இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லட்சங்கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 பிட்பியில் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பக்யாட்டுடன் கூடிய இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். HS ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 786,000 டாலர்கள். HS ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங் கிடைக்கப்பட போகிறது. ஃப்ரீ அசைன்மெண்ட், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. லக்ஷ்மண் கந்தசாமி அழைக்க 416-888-8044. 416-888-8044.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUVயை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Siren Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road Suite 408 Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8th திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17th புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
10: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28 647-656-5690 647-656-5690.
11: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
11: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
12: நல்ல பாட்டு நாலு விஷயம்
13: FM 102.7
12: East FM.ca.

0: she just love me.
1: நேரம் 3:26 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கலக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள் இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமென் என்டர்டைன்மெண்ட் மற்றும் வென்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. 3:27 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: நேரம் 3:30 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கலக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. போர்த்துகல் மற்றும் காங்கோக்கு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இதுவரை எந்தவிதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை. இன்னுமே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இரண்டு அணிகளும் தொடர்ந்து தாக்குதல் முயற்சியிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். 1-1 என்ற அடிப்படையிலேயே தற்போது கோல்கள் பதிவாகியிருக்கின்றன. புதிய கோல்கள் எதுவும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை.
4: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
5: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் உத்தேச வரைவினை தாம் பார்வையிட்டதாகவும் தமது எதிர்பார்ப்புகளை தாண்டியும் திருப்திகரமாக அது இருந்ததாகவும் கனேடிய பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். நிலைமைகளை முற்றிலும் மாற்றக்கூடிய சாத்தியங்களை கொண்டுள்ள குறித்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் கனடா தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு கவனம் பெற்றுள்ள நிலையில் மாநில அரசின் வருவாயை பெருக்கும் திட்டங்களை புதிய தமிழக வெற்றிக்கழக அரசு கொண்டுவர வேண்டும் என அரசுக்கு ஆதரவளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. வரி வருமான மேலாண்மையை முறையாக செய்யாதது முந்தைய திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் மீதான குற்றச்சாட்டாக உள்ள போதிலும் எதிர்காலத்தில் தமிழக மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றாத வகையில் வருமான அதிகரிப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அது தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அடங்கலான எவராக இருந்தாலும் சிறை செல்வதற்கு தயாராகவே இருக்க வேண்டும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தவறு செய்திருப்பது உறுதியானால் சட்டத்தின் முன்னர் எந்த நிபந்தனைகளும் இல்லை என அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:37 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அட்லாண்டிக் பெருங்கடல் புயல் பருவத்தின் மத்தியில் வந்து இப்போ ஒரு ஆர்தர் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு புயல் வந்து அமெரிக்கா வளைகுடா கடற்கரை பகுதியை வந்து நோக்கி நகர்ந்து கொண்டு வருகின்றதாம். இந்த புயல் காரணமாக டெக்சாஸ் மற்றும் லூசியானா உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கனமழை பெய்து திடீர் வெள்ள அபாயம் கூட உருவாகி இருக்கின்றதாக செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றது. சில இடங்களில் 5 முதல் 10 அங்குலம் வரைக்கும், தனித்தனி பகுதிகளில் 20 அங்குலம் வரைக்கும் கூட மழை வந்து பதிவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றதாம். சுமார் கிட்டத்தட்ட 40 மைல் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு இந்த புயல் வந்து நிலப்பரப்பை அடைந்த பிறகு பலவீனமடைந்து வியாழக்கிழமைக்குள் தான் வழிமாறி சிதறிவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக தற்போதைய வானிலை வந்து தெரிவிக்கின்றதாம். நேரம் 3:38 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிட்பியில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டூ ஸ்டோரி டோங்கோசுனை 723,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியால் அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஃபேஸ் 1 விற்பனை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த புதிய விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஃபேஸ் 1 விலைகளில் ஃபேஸ் 1 சிறப்பு சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு புத்தம் புதிய இல்லத்திரிய முதலீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு விட்பியில் புரூக்ளின் கம்யூனிட்டியில் Highway 412 and Highway 7 சந்திப்புக்கு அண்மையில் புத்தம் புதிய பக்கேட்டுடன் கூடிய 2-story ஃப்ரீஹோல் டவுன்ஹவுஸ்னை 723,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக்கொள்ள முடியும். அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2027 கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளின் பின்னரே க்ளோசிங் வருகின்றது. விவரங்களுக்கு நீங்கள் லட்சுமிகந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044. அதே வழியில் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் விட்பியில் பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய விற்பனையில் குறிப்பாக சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 849,000 டாலர்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் 889,000 டாலர்கள். 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் 2100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 954,000 டாலர்கள். 2500 ஸ்கொயர் ஃபீட் 1,031,000. 2750 ஸ்கொயர் ஃபீட் 1,083,000 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட் வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் வாஷ்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபிங் ஆகியன இந்த அனைத்து வீடுகளுக்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஆரம்ப விலைக்குள் அசைன்மெண்ட் இலவசம், அது மட்டும் இல்லாமல் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், அத்தோடு சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி அழைக்க முடியும். 416-888-8044. விற்பியில் புத்தம் புதிய வீடுகளின் விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஃபேஸ் 1 விற்பனையிலிருந்து விட்பியின் முக்கியத்துவம் பெற்ற புரூக்ளின் கம்யூனிட்டியில் Highway 412 and Highway 7 சந்திப்பு கண்மையில் புத்தம் புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்கேட்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். அதே வேளையில் சிங்கிள் கிராஜ் ரீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். டபுள் கிராஜ் ரீடாச் வீடுகள் 954,000 டாலர்கள் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 4167201184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 4167201184, 4167201184.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 அமெரிக்க சுற்றுலா. 27 வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514 4164563514.
4: புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
5: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
6: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: ஸ்காபரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காபரோ, 416-649-63.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச்.

0: சந்திப்பு தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074
1: காட்டுக்கரு பண்பலை
2: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது அது பாஸ்ட் ஃபுட்டு.

0: நேரம் 3:55 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. போர்த்துகல் வெர்சஸ் காங்கோக்கு இடையிலான போட்டி வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இரு அணிகளும் முன்னிலை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வரைக்கும் புதிய கோல் அல்லது ஸ்கோரில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சமநிலையில் தான் இருக்கின்றது 1-1 என்ற அடிப்படையில். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஹைக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமேன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா புரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. 3:56 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: 4:04 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது. போர்ச்சுகல் கொங்கோ நாடுகளுக்கு இடையிலான போட்டி வந்து மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்னும் அவர்களின் ஸ்கோரில் வந்து எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை. தொடர்ந்தும் 1-1 என்ற அடிப்படையிலேயே போட்டி தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. லத்திகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ. June 27 மாலை 6 விட்பி கனடா ஈவென்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிகில், மேக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லத்திகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகை. 6479965922. 4:05 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: விட்பியில் ஆரம்பித்திருக்கின்ற புதிய வீடுகளின் விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். Highway 412 and Highway 7 சந்திப்பு கண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் 2-story டவுன் ஹவுஸ் ஒன்றினை 723,000 ரூபாய்களிலிருந்தும், டீடாச் வீடு ஒன்றினை 786,000 ரூபாய்களிலிருந்தும் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சம் அந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் HST ரிபேட்டினை $130,000 வரையில் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் ஒரு இல்லத்தினை சொந்தமாக கொள்ள முடியும் அல்லது ஒரு முதலீட்டினை சொந்தமாக கொள்ள முடியும். கட்டுப்படியான விலைகளில் வீடுகளை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த ஃபேஸ் ஒன் விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. விட்பியில் புரூக்ளின் கம்யூனிட்டியில் இந்த விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஃபேஸ் ஒன் விலைகள் மற்றும் செலவுகளோடு நீங்கள் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெறக்கூடிய வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கின்றது. லக்ஷ்மந்த சாமியை தொடர்பு கொள்ள முடியும் விவரங்களுக்கு 416-888-8044. ஃப்ரீ ஹோல் 2-story டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். Highway 412, Highway 7 சந்திப்பு கண்மையில் முக்கியமான புரூக்ளின் கம்யூனிட்டியில் விட்பியில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அதுவேளையில் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1,800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஜ் வீடுகள் 849,000 டாலர்கள். 2,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஜ் வீடுகள் 889,000 டாலர்கள். அதுவிலையில் 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் 2,100 ஸ்கொயர் ஃபீட் 954,000 டாலர்கள். 2,500 ஸ்கொயர் ஃபீட் 1,031,000. 2,750 ஸ்கொயர் ஃபீட் 1,083,000 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனைத்து வீடுகளுக்கும் அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot ceiling கிடைக்கப்பட போகிறது. மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபிங் ஆகியன ஆரம்ப வேலைகளுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் ஆகியனவும் இந்த வீடுகளுக்கு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னர் தான் க்ளோசிங் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மந்த சாமி நீங்கள் அழைக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044. விட்பியில் Highway 412 and Highway 7 சந்திப்பு கண்மையில் புத்தமுதிய வீடுகள் உங்களுக்காக இந்த ஃபேஸ் ஒன் விற்பனையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஃப்ரீ ஹோல் 2-story டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்களாக இருக்கின்றது. ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் ஆகிய நமக்கு கிடைக்கப்படுகின்றன. அசைன்மெண்ட் இலவசம். அலையுங்கள் லக்ஷங்கந்த சாமி 416-888-8044. 416-888-8044.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள் Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள் Wedding மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன 5 Star Our tours 416-474-1398 416-821-6929
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி. குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9 22 6475490059.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்கள்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
8: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779
9: Tamil pesum makkali nenjangalai kollai kollum East FM East FM
10: நேரம் 4:16 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 25 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை 5% குறைவடைய இருக்கின்றது இன்று நள்ளிரவுக்கு பின்னர். போர்த்துகல் காங்கோ நாடுகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டி 1-1 என்ற கணக்கில் சமநிலையிலேயே முடிவடைந்து விட்டது. மேலும் டெக்சாஸ் மாநிலத்தில் ஆரம்பித்திருக்கின்றது இப்பொழுதுதான். குரூப் எல்லில் இங்கிலாந்து மற்றும் குரோஷியா அணிகள் பல பற்றி தொடங்கியிருக்கிறாங்க. ஆரம்பித்த ஒரு சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு கோலை அடித்து முன்னிலையில் இருக்கின்றது. 1-0 என்ற அடிப்படையில் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிகவும் மும்முரமாக 16:32 தற்பொழுது இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
11: ரத்த நேரம் மடியுதார வச்சு சஞ்சிக்கு.

0: நான்கு மணி 21 நிமிடம் இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளைன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கிரேட் கனடியன் கெசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுகளுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. நேரம் 4 மணி 22 நிமிடம். இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 4162982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. Your favorite music on your favorite station. 102.7.

பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பிரான்சில் நடந்து முடிந்த G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பலமுறை பேசியதாக கனேடிய பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெறாதமைக்கு காரணங்கள் ஏதும் இல்லை எனவும் கனேடிய பிரதமர் கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோருடன் மட்டுமே அமெரிக்க அதிபர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நிகழ்த்தியிருந்தார். தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாதென அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழலில்லாத ஆட்சியாக தாவேக ஆட்சி உள்ளதென முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பின் பின்னர் வைகோ வரவேற்றுள்ளார். முன்னதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்திருந்தார். சொந்த சின்னத்தில் அல்லாமல் திமுகவின் சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட காரணத்தால் தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க முடியாத நிலையில் மதிமுக உள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 7.8 மில்லியன் ரூபாய் நிதியினை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.
3: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: 4:37 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் குரோஷியா நாட்டுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியில் வந்து தற்பொழுது 1-1 என்ற அடிப்படையில் வந்து இரண்டும் சமநிலையிலே காணப்படுகின்றது. மேலும் இரண்டுமே மிகவும் மும்மூரமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். யார் அடுத்த கோலை போடுவார்கள் அப்படின்றத நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேணும். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகளின் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 4:37 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிட்பியில் புரோக்லின் கம்யூனிட்டியில் ஹைவே 421 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் கட்டப்படுகின்ற புத்தம் புதிய வீடுகளினுடைய ஃபேஸ் 1 விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். புதிய வீடுகளின் விற்பனைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிட்பியில் இவ்வாறு புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை நீங்கள் 723,000 டாலர்களிலிருந்தும், டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 786,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை, மிகச்சிறந்த ஃபேஸ் 1 சலுகைகளோடு சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சம் கந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். 416-888-8044. பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களாக இந்த டவுன் ஹவுஸ்கள் காணப்படுகின்றன. ஆரம்ப விலை 723,000 டாலர்கள் HST பேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையிலும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் 849,000 டாலர்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் 889,000 டாலர்கள். 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் கூட 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 954,000 டாலர்கள். 2500 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடுகள் அனைத்துக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், அதே வழியில் சைடு என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றது. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னர் 2027 க்ளோசிங் வருகின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங், மெயின் ஃப்ளோரிங், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவார்ட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபின் ஆகியன ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற மையம் குறிப்பிடத்தக்கது. லட்சம் கந்தசாமி அழைத்து மேலதிக பதிவு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாமதிக்காமல் பதிவுகளை செய்வதனூடாக இந்த ஃபேஸ் 1 விலைகள் ஃபேஸ் 1 சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 416-888-8044 விட்பியில் 412 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள், பேக்யார்டுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள், டீடாச் வீடுகள் 786,000 டாலர்கள் ஆரம்ப விலையினை கொண்டிருக்கின்றன. சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பயன்படுத்தப்பட்ட அளவில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியன இருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான ஃபேஸ் 1 சலுகைகள் கிடைக்கப்படுகின்றன. லட்சம் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: எண்ணம் இருக்கின்றது. அப்படியான செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள் இசையோடு மகிழ்ந்துடுங்கள் வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டர்மேன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. 4:47 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் .ca.
0: நேரம் 4:49 திசையெங்கும் கிழக்குடன் இணைந்திருக்கின்றோம். இந்த தகவலுடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியா உங்களுடன் இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
3: Focus Educational Services. Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services ippozhudhu pudhidhaga iniyum Junior Kindergarten mudhal Grade 8 variyana maanavargalukku oru maadha ilavasa vaguppai valingukindrargal. June mudhal August varai indha ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நன்றி சுரேகா. நேரம் சரியாக 5 மணி. நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை எஸ்டெஃப்எம்மில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-416-5-5-4-4-0-4-0. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 23 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 20 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 5% குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் இமானுவேல், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன். நீங்க?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: செண்பகமே செண்பகமே.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: ஐந்து மணி ஐந்து நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல, நீ இதுவரை எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் வந்து என்ன என்ன செய்யணும் கேட்கல,
0: மறந்துட்டேன், சாரி.
1: அதெல்லாம்
0: வெளியில சொல்லக்கூடாது, ஸ்மூத்தா இருக்கிற மாதிரியே அப்படியே போகணும். நீங்களும் என்ன எப்படி என்ன செய்து கொண்டிருக்கீங்க சந்துரு?
1: நன்றி
0: வணக்கம்.
1: நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: விட்பியில் ஆரம்பித்திருக்கின்ற புத்தம்புதிய வீடுகளுடைய பிஎஸ் ஒன் விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். விட்பியில் புரோக்லின் கம்யூனிட்டியில் ஹைவே 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் இந்த புத்தம்புதிய வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. பிஎஸ் ஒன் விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. பிஎஸ் ஒன் விலைகள் மற்றும் பிஎஸ் ஒன் சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பு. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்திய விட்பியில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டூ ஸ்டோரி டவுன் ஹவுஸ் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ் ஒன்றினை $723,000 நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதுவரையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $786,000. $1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $849,000. $2,000 ஸ்கொயர் ஃபீட் $889,000. $2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் $2,100 ஸ்கொயர் ஃபீட் $954,000. $2,500 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனைத்து வீடுகளுக்கும் மெயின் ஃபுளோரில் மற்றும் செகண்ட் ஃபுளோரில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ராஃபிங் ஆகியன ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டின் பின்னர் 2027 க்ளோசிங் வருகின்றது. விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷ்மண் கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 2,000 ஸ்கொயர் ஃபீட் $889,000 $2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் கூட $2,100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் $954,000. $2,500 ஸ்கொயர் ஃபீட் $2,750 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சைட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் ஆகியவும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அழையுங்கள் லக்ஷ்மண் கந்தசாமி. 416-888-8044 416-888-8044

0: 5:14 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி. 7:30 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4000. 49 கலைந்திருக்கின்ற நிலையில் இங்கிலாந்து மற்றும் குரோஷியா அணிகளுக்கான போட்டியில் 3-2 என்ற கோல் அடிப்படையில் இங்கிலாந்து இப்போது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. காஃபி டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறோம் செல்வகுமார்? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் என்ற
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
3: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
5: மிடில்ஃபீல்டுக்குமிடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
8: 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் லாவண்யா, உடுப்பட்டியூர் ராஜா, ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக.
8: எப்படி இருக்கீங்க உடுப்பட்டியூர் ராஜா?
9: ஓஹோ, வந்து இன்றைக்கு என்னுடைய நண்பன் ஒரு ஆள் இறந்து இந்த நிகழ்வு முடிச்சு போட்டு வந்து வேலையோட இருக்கு. நான் மகிழ்ச்சி, நீங்க மகிழ்ச்சியா?
8: நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: ஒரு துக்கத்தால வந்தும் என்னுடைய ஆத்துக்காரி இந்த ஜாமம் வந்து இந்த பாட்டோடு நான் எப்போ முடிச்சு பாடுற பாட்டு. ஐ படத்து, ஐ படமும் நல்ல ஒரு படம். இதே செலவு பண்ண எல்லாரும் வாழ்க்கை எல்லாம் சிறப்பா இருக்கும். என்னோட நீ இருந்தா இந்த பாடம்.
8: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 தேதி மாலை 5 மணிக்கு கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வொண்டமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்களை கொள்வனவு செய்யலாம். விவரங்களுக்கு 416-756-1200.

0: 66 நிமிடங்கள் கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இங்கிலாந்து மற்றும் குரோஷியா அணிகளுக்கான போட்டியில் 3-2 என்ற கோல் அடிப்படையில் இங்கிலாந்து அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
2: East FM Tamil Seedigal.

அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் உத்தேச வரைவினை தாம் பார்வையிட்டதாகவும் தமது எதிர்பார்ப்புகளை தாண்டியும் திருப்திகரமான அது இருந்ததாகவும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். நிலைமைகளை முற்றிலும் மாற்றக்கூடிய சாத்தியங்களை கொண்டுள்ள குறித்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் கனடா தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கும் என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு கவனம் பெற்றுள்ள நிலையில் மாநில அரசின் வருவாயை பெருக்கும் திட்டங்களை புதிய தமிழக வெற்றிக் கழக அரசு கொண்டுவர வேண்டும் என அரசுக்கு ஆதரவு அளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. வரி வருமான மேலாண்மையை முறையாக செய்யாதது முந்தைய திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் மீதான குற்றச்சாட்டாக உள்ள போதிலும் எதிர்காலத்தில் தமிழக மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றாத வகையில் வருமான அதிகரிப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அடங்கலான எவராக இருந்தாலும் சிறை செல்வதற்கு தயாராகவே இருக்க வேண்டும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தவறு செய்திருப்பது உறுதியானால் சட்டத்தின் முன்னர் எந்த நிபந்தனைகளும் இல்லை என அது சுட்டிக்காட்டியுள்ளது.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4440 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் ராவணியா, நான் திலவதி அமராஜா பேசுறேன். மாலை வணக்கம் நிகழ்ச்சி ராவணியா அவர்களுக்கு. நல்லவா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்டா. உங்களோட நிகழ்ச்சிகளோட
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: நன்று கேட்கும் பாடல் செந்தமிழ் பாட்டு. செந்தமிழ் பாட்டு படத்துல சொல்லு சொல்லு வந்து வந்ததே செந்தமிழ் பாட்டு. இந்த பாடலு இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றியரா. ரிஷியை விட்டு விட்டுட்டு ஓடி போறேன், மெச்சாக போயிட்டார் போல.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நல்லமா மாட்சியா இருக்கும். நன்றி நன்றி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: அம்மா கண்ணு இல்ல மையே.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி டொன்மல் சந்திரன், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிட்பியில் ஆரம்பித்திருக்கின்ற புத்தம் புதிய வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஃபேஸ் 1 விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புத்தம் புதிய வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. குறிப்பாக ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள், பக்யாட்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். அதேவேளையில் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்களாக இருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு கனவு இல்லத்தினையோ, ஒரு மிகச்சிறந்த முதலீட்டினையோ, ஒரு மிகச்சிறந்த லொகேஷனில், குறிப்பாக பிபியினுடைய மிக முக்கியமான புரோக்லின் கம்யூனிட்டியில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். மிக சிறந்த ஃபேஸ் 1 சிலைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினை லட்சம் கந்தசாமி பெற்றுத் தருகின்றார். மேலதிக விவரங்களை கலைக்கலாம் 7,23,000 டாலர்கள் ஆரம்ப விலையில் இருந்து பேக்யார்டுடன் கூடிய ஒரு 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை நீங்கள் இவ்வாறு விற்பியில் சொந்தமாக கொள்ள முடியும். அதேவேளையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் 849,000 டாலர்கள். 2,000 ஸ்கொயர் ஃபீட் 889,000 டாலர்கள். 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் 2,100 ஸ்கொயர் ஃபீட் 954,000 டாலர்கள். 2,500 ஸ்கொயர் ஃபீட், 2,750 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அனைத்து வீடுகளுக்கும் அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபிங் ஆகியன ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டின் பின்னர் 2027 இந்த வீடுகள் குளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லட்சம் கந்தசாமி அழைக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044. விட்பியில் 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் கட்டப்படுகின்ற புத்தம் புதிய வீடுகள், பேக்யார்டுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள், டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் பல்வேறுபட்ட சலுகைகள், ஃபேஸ் 1 சலுகைகள் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அழைக்கலாம் லட்சம் கந்தசாமி விவரங்களுக்கு
0: 416-888-8044. 5:42 78 கடந்திருக்கின்ற வேளையில் இங்கிலாந்து மற்றும் குரோஷிய அணிகளுக்கான போட்டியில் 3-2 என்ற கோல் அடிப்படையில் இங்கிலாந்து அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 5:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார். வணக்கம். இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க தேவகுமார்? சிங்கம் எல்லாம் இப்ப சிங்கிளா தான்
1: நிக்குது.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வெற்றி படத்துல இருந்து ரஹ்மானும் யுகேந்திரன் அவர் பாடின பாடல் கேட்போம். வைரை பாடல்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி தேவகுமார். வணக்கம்.
1: நன்றி. நன்றி. வாய்ப்பு.
0: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கெனடியன் காசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்களை நீங்கள் பெறலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.

0: 5:53 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் மணிந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-6-5-5-4-4-0-4-0. 89 கடந்திருக்கின்ற வேளையில் இங்கிலாந்து மற்றும் குரோஷியா அணிகளுக்கான போட்டியில் 4-2 என்ற கோல் அடிப்படையில் இங்கிலாந்து அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதனபால சிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதனபால சிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777-4-6-2-9-8-2-7-7-7. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: 6:02 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 23 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 20 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 5% குறைவடையே இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறோம்?
1: எல்லாரும்
0: சேர்ந்து
1: நன்றி
0: வணக்கம்.
1: நன்றி, மாலை வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஆறு மணி எட்டு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் காஃபி டபுள் டபுள் ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4 1 6 5 5 4 4 0 4 0 இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
1: வணக்கம் தாவணியா.
0: வணக்கம் ஜசோ, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: பையா திரைப்படத்திலிருந்து சுத்துவே பூமி சுத்துவே.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மது பாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரிலும் நீங்கள் டிக்கெட்களை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
7: 416-461-6401.
8: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம், June 21ஆம் தேதி ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1ஆம் தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
9: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
10: Everything you like, everything you need is found only here.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 6:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் செல்வா செல்வி, எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கிறேன். லாவண்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: மற்ற உம்மோட யார் நிக்கிறது? மற்றால்
0: இங்க ஃபுல்லா ஒரு குரூப்பே இருக்குது. சொல்ல போறீங்களா பேர்?
1: அவர்களுக்கும் வணக்கம்.
0: சரி, எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க
1: போறீங்க? கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலர்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிட்பிஎல் புத்தம்புதிய வீடுகளின் விற்பனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஃபேஸ் ஒன் விற்பனையிலிருந்து நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். 4-12 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புரூக்ளின் கம்யூனிட்டியில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். அதேவேளையில் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் அரசாங்கத்தினால் $130,000 வரையில் HST ரீபேட் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்களும் இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ விற்பியில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். லட்சகந்தசாமி அழைத்து மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஃபேஸ் ஒன் சிறப்பு விலைகள், ஃபேஸ் ஒன் சிறப்பு சலுகைகளோடு நீங்கள் இந்த வீடுகளில் ஒன்றினை சொந்தமாகிக் கொள்ள முடியும். 416-888-8044. அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் ஹைவே 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்புக்கு அருகில் பிட்பியில் மிகச்சிறந்த புரூக்ளின் கம்யூனிட்டியில் கட்டப்படுகின்ற புத்தம்புதிய வீடுகள் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்களாக இருக்கின்றது. HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் சிங்கிள் கராஜ் வீடுகளினுடைய ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் வீடுகளின் ஆரம்ப விலை 849,000 டாலர்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் 889,000 டாலர்கள். அதே வழியில் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் 9,954,000 டாலர்களாக இருக்கின்றது. 2500 ஸ்கொயர் ஃபீட், 2750 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், அத்தோடு சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் இருக்கின்றன. அத்தோடு ஆரம்ப விலைக்குள் அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃப்ளோரில் ஹார்ட் போர்ட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபின் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட்டும் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2027 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளின் பின்னர் தான் க்ளோசிங்கில் இந்த வீடுகள் கொண்டிருக்கின்றன. லட்சகந்தசாமி அழைக்க 416-888-8044. விற்பியில் 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புத்தம்புதிய வீடுகள் ஃபேஸ் ஒன் விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. ஃப்ரீ ஹோல் 2-story டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். அதே வழியில் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்களாக இருக்கின்றது. லட்சங்கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: 6:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-2-7-7 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-2-7-7 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியிலிருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4-6-2-9-2-7-7-7 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-2-7-7 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: 6:28 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் சோதலிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கிறேன், நீங்களும் சுகமா இருக்கீங்க? நினைக்கிறேன்
0: நாங்களும் சுகமா இருக்கிறோம்.
2: நல்ல படத்துல கீழடி கண்மணி பாலசுப்ரமணியம் படித்த பாட்டு போடுறோம்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி.
0: லரிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ June 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிக்கில், மேக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 3D கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லரிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். 6479965922.
3: East FM, Tamil, Seidigal.

0: பிரான்சில் நடந்து முடிந்த G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பலமுறை பேசியதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெறாதமைக்கு காரணங்கள் எதுவும் இல்லையெனவும் கனேடிய பிரதமர் கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோருடனும் மட்டுமே அமெரிக்க அதிபர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நிகழ்த்தியிருந்தார். தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்துள்ளார். சர்ச்சைக்குரிய சேட்டலைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாதென அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியாக தாவேக்கு ஆட்சி உள்ளதென முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பின் பின்னர் வைகோ வரவேற்றுள்ளார். முன்னதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்திருந்தார். சொந்த சின்னத்தில் அல்லாமல் திமுகவின் சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட காரணத்தால் தாவேக்கு அரசுக்கு ஆதரவளிக்க முடியாத நிலையில் மதிமுக உள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 7.8 மில்லியன் ரூபாய் நிதியினை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: ஆறுமணி 36 நிமிடம் கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிபியில் புத்தம் புதிய வீடுகளினுடைய விற்பனை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஃபேஸ் 1 விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். 411 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் விபியில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள், பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களுடைய ஆரம்ப விலை $7,23,000. அதே வழியில் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை $7,86,000. இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் அரசாங்கத்தினால் $130,000 விலையில் HST ரீபேட் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலைகளில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெறக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி ஏற்படுத்தி தருகின்றார். விபியில் மிகச்சிறந்த புரூக்லின் கம்யூனிட்டியில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அனைத்து வசதிகளும் அண்மையிலே இருக்கின்றன. விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. குறிப்பாக பேக்ஹர்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களினுடைய ஆரம்ப விலை $7,23,000 இருக்கின்றது. டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $786,000. 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $849,000. 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $889,000. அதுவேளை 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் உங்களுக்கான இந்த சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் கூட 2,100 ஸ்கொயர் ஃபீட் $954,000. 2,500 2,750 ஸ்கொயர் ஃபீட் என பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வீடுகளுக்கும் ஆரம்ப விலைக்குள் அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபின் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 412 ஹைவே 7 சந்திப்புக்கு அண்மையில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள், இவற்றினுடைய ஆரம்ப விலை $7,23,000. HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளினுடைய ஆரம்ப விலை $786,000. 1,800 2,400 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2,100 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்ப விலை $954,000. 2,500 2,750 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபேஸ் 1 விலைகள், ஃபேஸ் 1 சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்ள லக்ஷன் கந்தசாமியை நாடலாம். குறிப்பாக 2027 கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னரே க்ளோசிங் வருகின்றது. 416-888-8044 416-888-8044

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: காற்றில் பரவும் இசை போல East FM.

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதனபால சிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதனபால சிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 mortgagesolutions.ca.
0: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கிரேட் கெனேடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்பசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். பாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 2225 மாகம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரிலும் நீங்கள் டிக்கெட்ஸை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணி

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடா நயனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நயனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் அன்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் அன்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748, 6473025748. கேம்சோனிக்ஸ்.com.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்மன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
5: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551 416-558-2551.
2: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
3: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுமா இருக்கு. நீங்க விரைக்க அந்த குடியை கொண்டு வருவீங்க. ஏன்னா மழை வர போகுதுன்ற ஒரு அர்த்தத்தை சொல்லிவிடுவீங்க.
3: அதனால அதுதான் அப்படித்தான் நாங்க வரும்னு சொல்லுவோம். ஆனா சில நேரத்துல வரும், சில நேரத்துல வராது. ஆனா சுற்றுச்சூழல் கேடா சொல்லத்தான் நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்றோம்.
2: சரி, தொடர்ந்து நாங்கள் இணைந்து கொள்ள போறோம். எஃப்எம் 102.7 ஊடகம் eastfm.co ஊடகம் 2 மணி நேரம் இணைந்து கொள்ளலாம். அப்போது நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். Facebook, Instagram, TikTok, East FM Tamil, YouTube, East FM 102.7.
3: East FM தொடர்புகளுக்கு 416-822-4122 மற்றும் East FM 102.7 @gmail.com என மின்னஞ்சலோடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
2: அதேபோல தொடர்ந்து இன்றைய நாள் பார்க்கின்ற பொழுது காலநிலை நாங்கள் பார்த்துலாம். காலநிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், 21 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலநிலை.
3: அது மட்டும் இல்லாமல் வாகன எரிபொருளின் விலையும் பார்த்தோம் என்று சொன்னால் அது நல்ல செய்தியா இருக்கிறது. 5% குறைவடைய போகிறது இன்று நள்ளிரவு முதல்.
2: பார்த்து கொண்டிருக்க தப்பு தப்பு இருக்கு.
3: நல்ல விஷயம்
2: தானே. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நடக்கிறமாய் தெரிகிறது. தொடர்ந்து மணிந்திருக்கலாம் பாடலை தொடர்ந்து தங்க தமிழ் வார்த்தை. அதனைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயம் 7:30 செய்திகள் செய்தியை தொடர்ந்தும் முதன்மை மூன்றோடும் முதலாவது மனத்தளத்தில் காத்திருக்கிறோம்.
3: 2வது மனத்தளத்தில் வளமை போலவே இன்றும் யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியினுடைய ஆக நேர்களை சந்திக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து செய்திகளும் உங்களுக்காக வர
2: பீபா உலகண்ண போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது டொரண்டோ ஸ்டேடியத்திலே போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டு 5:43 வினாடிகளும் கடந்திருக்கிறது. கானா மற்றும் பனாமாக்கு இடையிலே இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தரவுகளையும் நாங்கள் அவ்வப்போது இணைத்துக் கொண்டு தரப்போகின்றோம்.
3: எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள். 9 மணி வரைக்கும் நம்ம ஒரு நிகழ்ச்சியினுடாக

0: ஏழு மணி பத்து நிமிடம் எஃப்எம் 102.7 உடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி உடகம் நம்ம ஒரு ஈவினிங் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இந்த உலகத்துக்கு ஏதாவது தகவல் சொல்ல வெளிக்கிறீங்களா அஜீவரஞ்சன்? வந்தா ராஜா தான் வருவேன்லாம் பாட்டு போட்டீங்க.
0: என்ன இப்ப பாத்தீங்க சொன்னா அமோமா இந்த வேர்ல்ட் கப் நடக்கிறதால எந்த ராஜான்னு பொறுத்திருக்கோம். அதேதான். சரி, இந்த நாளில் அவிர் என்ற தங்க தமிழ் வார்த்தை சொல்லி நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
1: அவிர் என்றால் ஒளிர்தல், வெளிப்படுதல், இல்லாவிட்டால் பிரகாசித்தல் என்றும் கூட பொருள்படும். அவிர் என்பது மறைத்திருந்த ஒன்று தெளிவாக மறைந்திருந்த ஒன்று தெளிவாக வெளிப்படுவதையோ இல்லாட்டி அழகாக பிரகாசிப்பதையோ குறிக்கும் ஒரு சங்க கால சொல்லாக இருக்கிறது.
0: ஃபிஃபா உலக கோப்பை 2026 டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 7 மணிக்கு நிகழ்வு போட்டி நிகழ்ச்சி ஆரம்பமாயிருக்கிறது. 9:59 கடந்திருக்கிறது. 2 அணிகள், அதாவது நாங்கள் சொன்னது போலவே கானா மற்றும் பனாமாக்கு இடையிலே போட்டிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதுவரையும் எந்த ஒரு கோலும் இறங்கவில்லை. சரி, தொடர்ந்து விழுந்திருங்கள், நாங்கள் அவ்வப்போதும் அந்த செய்தியை உங்களை எடுத்துக் கொள்ள போகின்றோம்.
1: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக இஸ்ட் எஃப்எம் 102.7 திகழ்கிறது. We'll be right back.

0: East FM 102.7 கேட்டாலே
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் program WhatsApp contact 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6 4 7 4 7 8 0 1 4 4.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, Concord, வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
7: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: நாங்களும் நல்லதா நான்கு விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்று என்ன விஷயம் எடுத்து வந்திருக்கிறோம் என்றா, வாழ்க்கை எப்போதும் நாம் திட்டமிட்டதின்படி நடக்காது, ஆனால் அது நமக்கு தேவையானதை கற்றுத்தரும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது.
1: நாம் நினைத்தபடி எல்லாம் நடந்தால் அனுபவம் கிடைக்காது. நினைத்தபடி நடக்கும் விஷயங்களை நம்மை வளர்க்கும். ஒவ்வொரு தடை, ஏமாற்றம், தாமதம் ஒரு பாடத்தை கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும்.
0: 7:23 நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் கசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டர்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மாக்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 4167561200.
1: பீவா உலக கிண்ணப் போட்டி இப்பொழுது டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கானா மற்றும் பனாமாவுக்கு இடையில் இந்த அணிகளுக்கான இடையில் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த போட்டிகளில் இருவருமே பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் என்ற விதத்தில் தொடர்ந்தும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதனபால சிங்கம் இன்றைய நாளும் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதனபால சிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒருவரிடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் உத்தேச வரைவினை தாம் பார்வையிட்டதாகவும் தமது எதிர்பார்ப்புகளை தாண்டியும் திருப்திகரமான அது இருந்ததாகவும் கனேடிய பிரதமர் மார்க் அனி தெரிவித்துள்ளார். நிலைமைகளை முற்றிலும் மாற்றக்கூடிய சாத்தியங்களை கொண்டுள்ள குறித்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் கனடா தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கும் என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு கவனம் பெற்றுள்ள நிலையில் மாநில அரசின் வருவாயை பெருக்கும் திட்டங்களை புதிய தமிழக வெற்றிக்கழக அரசு கொண்டுவர வேண்டும் என அரசுக்கு ஆதரவு அளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. வரி வருமான மேலாண்மையை முறையாக செய்யாதது முந்தைய திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் மீதான குற்றச்சாட்டாக உள்ள போதிலும் எதிர்காலத்தில் தமிழக மக்கள் மீது வரிச்சுமையை ஈட்டாத வகையில் வருமான அதிகரிப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தாவேக்கு அரசுக்கு உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷே அடங்கலான எவராக இருந்தாலும் சிறை செல்வதற்கு தயாராகவே இருக்க வேண்டும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தவறு செய்திருப்பது உறுதியானால் சட்டத்தின் முன்னர் எந்த நிபந்தனைகளும் இல்லை என அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamzin,
4: 437-860-7002.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Inga Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
6: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
7: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல்விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
8: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 224 6475490059.
9: Your favorite music
2: on your favorite station 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 7:46 எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள்.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மது பாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டர்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மாக்கம் ரோடு, யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வன செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-756-1200.
0: சரி, இந்த பொழுது நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் பார்க்கின்ற பொழுது, பிரான்சில் இடம்பெற்ற G7 உச்சி மாநாட்டில் உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்தி சமாதான ஒப்பந்தத்துக்கான ஒப்பந்தம் வருமாறு ரஷ்யாவை தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மாநாட்டில் பங்கேற்று ரஷ்யா தாக்குதல் ஏற்பட்ட பாதிப்புகளை எடுத்திருந்தார். இதையடுத்து தான் ரஷ்யாவின் எண்ணெய்

0: மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி மற்றும் ஈரானின் தலைமை பேச்சாளர் ஆகியோர் டிஜிட்டல் முறையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அதற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க படை முற்றுகை உடனடியாக நீக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது.
1: ஈரானிய கப்பல்களின் போக்குவரத்து மீண்டும் சீராக்கப்பட்டுள்ளது. மேலும் லெபனானில் போர் நிறுத்தம் மற்றும் பிராந்திய நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில். அதேவேளை அணுசக்தி திட்டம் மற்றும் தடைகள் நீக்கம் தொடர்பான விவகாரங்களையும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்த 60 நாள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தனது ஏவுகணை மற்றும் தற்காப்பு திறன்கள் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாது என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தமான ஒப்பந்தம் குறித்து முரண்பாடுகளை கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் அவசியமில்லை என்றும் அது இல்லாமல் கூட அமெரிக்கா சிறப்பாக செயல்படும் என்றும் அவர் கூறியிருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது.
1: தேவைப்பட்டால் அதன் நீட்டிப்பை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் மாறி சொல்லியிருக்கிறார், தெரிவித்திருக்கின்றார். ஜூலை 1 இந்த ஒப்பந்தத்தை மேலும் 16 ஆண்டுகள் நீட்டிப்பது குறித்து 3 நாடுகளும் முடிவெடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. வட அமெரிக்காவின் சுமார் 1.6 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தகத்திற்கு அடித்தளமாக இருக்கும் இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து புதிய சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றன. இதனால் வாகன உற்பத்தி, விவசாயம் மற்றும் எல்லை தாண்டிய விநியோக சங்கிகளை நம்பியுள்ள தொழில்துறைகள் ஒப்பந்த பலவீனப்படுத்தப்பட்டால் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் கூட எச்சரிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நாங்கள் முதன்மை 3 இணைந்திருந்தோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி இப்பொழுது டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கானா மற்றும் பனாமாக்கு இடையில் அணிகளுக்கான இடையில் இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 0-0 என்ற விதத்திலே இப்பொழுது போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிடத்தக்கது.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: இதுவரையில் நாங்கள் மோகே சொல்யூஷன் வழங்கின நிறைவு தகவல்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாத்தன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 4162-98-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாத்தன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 4162-98-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விசேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6 56 4169 08 5 6 5 6.
2: மனோஸ் வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 நோட்ஸ் இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7071.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.

0: நேரம் மட்டுமணி ஒரு நிமிடம் இரண்டாவது மனதத்தில் வந்திருக்கின்றோம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .co.in இருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகவரியுடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே 21 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 5% வாகன எரிபொருளின் விலை குறைய இருக்கின்றது.
0: தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நாங்கள் அடுத்த மனத்தத்தில் வந்திருக்கின்றோம். இன்றும் வளமையாக நாங்கள் தருகின்ற போட்டி நிகழ்ச்சி, யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்கப் போகிறது, நாங்கள் தருகின்ற 3 கூற்றுக்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக நீங்கள் அழைத்து சொல்லலாம். அதுக்கு முன்னே நாங்கள் தருகின்ற 3 கூற்றுக்களை கேளுங்கள். கேட்ட பின்னர் நீங்கள் அழைத்து சொல்லலாம் முடியும்.
1: முதலாவது கூற்று, ஓர் ஈழத்து கவிஞரான இவர் மரபு கவிதை எழுதி வரும் கவிஞராகவும், திரைப்பட பாடலாசிரியராகவும், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும், தொகுப்பாளராகவும் அறியப்பட்டு வருகின்றார். இரண்டாவது கூற்று, ஒரு பிரபலமான இசையமைப்பாளரின் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் பாடலை எழுதியதனூடாக தமிழ் சினிமாவில் தடம் பதித்தவர். மூன்றாவது கூற்று, இவரது படைப்புகள் இலங்கை ஊடகங்களில் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஊடகங்களிலும் இடம்பெற்று வருகின்றன.
0: இதனுடைய நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த கூற்று, இந்த 3 கூற்றுக்குரிய பிரபலம் அந்த யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக நீங்கள் அழைத்து சொல்ல 416-554-4000